நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நீங்கள் கேட்ட பாடலை விரும்பி கேட்ட நேயர் வேதாரண்யம் 4 வேதபதி கே பி ராஜதுரை கற்புவெளி படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருந்தாங்க.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒளி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30
1: சங்கீத சாரல்.
0: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 12:11 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை. தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புற்றுநோய் தடுப்பு என்ற தலைப்பில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் எல் குணசீலன் அவர்கள். மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் ஆர்ஜி ஆஷா அவர்கள்.

0: இன்னைக்கு நம்ம பேச போறோம். மிக முக்கியமான ஒரு தலைப்பும் கூட இந்த வாரம் முழுக்க, அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுது. அதையொட்டி இன்றைய தலைப்பு அமைஞ்சிருக்கு. நமக்கு இன்னைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டியவை எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயம். இன்னைக்கு நம்ம உலகத்தில் பிறந்து வெளிவந்ததுக்கு அப்புறம், இந்த உலகத்திற்கு வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்முடைய முதல் ஒரு உணவா எது இருக்கு அப்படின்னா தாய்ப்பால் தான். சோ தாய்ப்பால் என்னும் அமிர்தம் அப்படின்றது கூட சொல்லலாம். இந்த அமிர்தத்தை இன்னைக்கு நம்ம, அந்த அமிர்தம் கிடைத்ததால்தான் இன்னைக்கு நம்ம தாய்க்கும் நமக்குமான ஒரு உன்னத உறவை மேம்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்கு. அது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413227525 என்ற நம்பருக்கு டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களும் உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் பேச வரும் முதல் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: மகிழ்ச்சி, சொல்லுங்க உங்களோட கருத்து.
1: தலைப்பு மேம்,
0: இன்னைக்கு வந்து தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டியவை இதுதான் இன்னைக்கு நம்ம பேசுறோம்.
1: குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது மேம், திடீர்னு பாத்தீங்கன்னா ஏப்பம் மாதிரி வரும், எதிர்கழிக்கும். அப்போ குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முதுகு இருக்கு இல்லையா, அது மேல போட்டு தட்டி கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு கேள்விப்பட்டேன் மேம். என்ன பண்ணோம்னா, குழந்தைகள் எதிர்கழிக்கிறாங்க அல்லது கக்கறாங்க பால் அப்படின்னா, முதுக உடனே தட்டக்கூடாதான். அவங்கள உட்கழிச்சு படுக்க வச்சு அப்படியே அவங்க கக்கற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க ஒரு ஏப்பம் வரும், அந்த ஏப்பம் விட்டுட்டு அதன் பிறகு மாற வந்து தட்டி கொடுத்து பண்ணறது அப்படிங்கறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா அது ஒண்ணு. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளை மாறி மாறி அந்த மார்பகங்கள்ல பால் அப்படிங்கறத புகட்டுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க.
0: ஒரு பக்கமாகவே கொடுக்காம இரண்டு புறமும்
1: மாறி மாறி. ஆமா, ஏன்னா அப்போ வைட்டல் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை அழுது அப்படின்னாவே, குழந்தை பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அழுதுன்னு நினைக்கூடாது மேம். இதர பல காரணங்களும் இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ குழந்தைகள் அழுதுன்னா அவங்க பசியிலதான் அழறாங்களா, அல்லது அவங்களுக்கு என்ன காரணமா அப்படிங்கறத பாத்துட்டு பால் கொடுக்கறது நல்லது மேம்.
0: கண்டிப்பா
1: முக்கியமான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குழந்தைகளை அந்த பால் புகட்டும் பொழுது அந்த பால அவங்க குடுத்துட்டு உடனே அந்த குழந்தைகள் தூங்க போடக்கூடாது மேம். அவங்களை எடுத்து கொஞ்சம் கையில வச்சுக்கணும். கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்காகவே ஏப்பம் வரா மாதிரி வரும், வந்துட்டு அவங்க முதுக தட்டி கொடுத்து அதன் பிறகு தூங்க வைக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
0: கண்டிப்பா, நிச்சயம் நிச்சயம்.
1: அதுக்கப்புறமா மேம், குழந்தைகளுக்கு அந்த பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் சமயம் வேண்டாம், பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா சில பெற்றோர்கள் கம்பல் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு
0: புகட்டுவாங்க.
1: அது வந்து முற்றிலும் தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல வேண்டாம் அப்படின்னாங்கன்னா, அவங்க பசினா அவங்களாகவே அந்த பால் அப்படிங்கறத கேட்டுக்குவாங்க.
0: சரியான ஒரு அழகான ஒரு விடயங்களை நீங்க சொன்னீங்க. நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: நன்றி. உலக தாய்ப்பால் வாரம் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை உலக சுகாதார அமைப்பால இந்த நிகழ்வு கடைபிடிக்கப்படுது. தாய்ப்பால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த அதனோட நோக்கம் தான் இந்த தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுது. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்டு தொடர்ந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
2: பிரியமான தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: குழந்தைகள் வந்து அந்த தாய்ப்பால், அந்த பசி, அந்த அழுகை அப்படிங்கிற ஒரு குறிப்பு அறிஞ்சு அதை கொடுக்கணும். அதே நேரங்களில் அந்த குழந்தை அதை மறுக்குதுன்னு சொன்னா ஏதோ உடல் நிலைமை ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே போல அந்த தாய்ப்பால் கொடுக்கணுங்கிற பேர் அப்படிங்கிற ஒரு கவனத்தில் இருக்கிற நேரங்கள்ல, குழந்தை அழுகிற போது நமக்கு வீட்டு வேலை இருக்குது, தொடு கைபேசியில பேசிட்டு இருக்கோம், தொலைக்காட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குடும்பத்தில்

0: தவிர்த்துட்டு குழந்தைகளுக்கான அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து பசியோட குழந்தை அழுதுட்டு இருக்கேன்னா பிற்பாடு சில சின்ன சின்ன இடையூறுகளை குழந்தைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அதே போல குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கிற நேரங்கள்ல துணைவரோ இல்ல மத்தவங்க யாரும் இல்லாம இருக்கிற இடத்துல தனிமையான இடத்துல அதை கொடுக்கணும். அது ரொம்ப நல்லதா இருக்கும். அதே நேரங்கள்ல திருமதிகள் வந்து இந்த ஆடை மாற்றுகிற போது இந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கிற போது அந்த கணவரோட ஒட்டி உறவாடி பேசுற குடும்ப அளவு கொஞ்சம் தவிர்க்கணும். அது மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய நலனும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். குழந்தை பிறக்குது சொன்னீங்கன்னா அது மாசமா இருக்கிற போது திருமதிகளை வந்து அவங்க துணைவர்கிட்ட சொல்லிடும். இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா குழந்தை நல்ல வளரோட உடல் நலனும் மனநலனும் இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம இந்த குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் போதுமான அளவு இடைவெளி விட்டு நாம கொஞ்சம் கவனம் அடுத்து இது பண்ணுவோம், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லி இது பண்ண உணர்த்தணும். தாய்ப்பால் கொடுக்கற நேரங்கள்ல அந்த உணர்வு தாய்மை பாசத்தோட கொடுக்கலாம். அந்த தாய் பாசங்கிறது அங்க அதிகமா இருக்கணும். அப்படி இருக்கிற நேரங்கள்ல இவங்கதான் எங்க அம்மா, இவங்கதான் என் தாய், அது ஒரு அடையாளத்தை கொடுக்கற மாதிரி கூட தாய்மைக்கு சேய்க்கு உள்ள அந்த பந்தங்கிறது அதிகமா வெளிப்படும்.
1: தாய்ப்பால் தான் ஒரு குழந்தைக்கும் தாய்க்குமான ஒரு உன்னத உணர்வை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க.
0: அம்மா என்பது முதல் வார்த்தை, அதுதான் குழந்தைக்கு தமிழ் வார்த்தைன்னு சொல்ற மாதிரி குழந்தைகள் வளர்ப்புல இப்ப இருக்கிற திருமதிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அது இன்னொன்னு சொல்ல முடிச்சிடறேன்
1: சொல்லுங்க.
0: இது கவனத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, குழந்தைகளுக்கு திருமதிகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா அந்த மகளிர் மகப்பேறு மருத்துவர்கிட்ட மட்டும்தான் போய் நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும். அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன நோய், அதுக்கு என்ன மாதிரி நிவாரணம் பண்ணலாம், அதுக்கான படிப்பு, அதுக்கான விஷயங்களை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது போல மகளிருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு சொன்னா அவங்களும் மகளிர் மகப்பேறு மருத்துவத்துல போய் அவங்க மகளிர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுகிற போது சில விஷயங்களை வெளிப்படைத்தன்மையோட பேசலாம், அதுக்கான தீர்வுகளையும் காணலாம். ஆனா கிராமங்கள் வந்து ஒரு சிலர் வந்து சுய மருத்துவம் எடுத்துக்கிறது, இங்க யாருன்னா ஒரு MBBS படிச்சு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுகிற மாதிரி பண்றாங்க. அது குடும்பம் தவிர்க்கப்பட்டால் குழந்தையோட உடல்நலமும் மகளிரோட உடல்நலமும் மிக சிறப்பா இருக்கும். குழந்தைகள் விஷயத்திலையும் ரொம்ப இடைவெளி கொடுத்து குழந்தைகளுக்கு கொஞ்சது 2 ஆண்டு இல்ல 1 ஆண்டு தாய்ப்பால் கிடைக்கணும். குழந்தை இருக்கிற விஷயத்துல மிக முக்கியமான பொருள் எது கேட்டீங்கன்னா தாய்ப்பால் தான் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம்.
1: குழந்தைக்கு
0: ரொம்ப குழந்தைக்கு பல இடையூறுகள் வந்து அப்புறம் நோய் தொல்லை அப்புறம் வந்து சீக்கிரம் மாதிரி ஆகி அது ரொம்ப இதா போயிடும். குடும்ப நிலையில நம்ம வந்து குட்டி பழகிற குடும்பம் தவிர்த்து தாய்ப்பால் மட்டுமே முழுமையா கொடுக்கறதான விஷயத்துல.
1: நன்றி சார், கருத்துக்கு நன்றி. நன்றி. தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை இது குறித்து தான் பேசுவோம். உங்களோட கருத்துக்களை நீங்களும் தெரிவிக்கலாம். தாய்ப்பாலை வந்து உற்பத்தியும் அந்த சுரப்பையும் தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து அதில் இருக்குது. அதற்காக தான் நம்ம மிக அதாவது குழந்தையின் வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் அது. ப்ரோலாக்டின், ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு 2 ஹார்மோன்ஸ் அதில் இருக்குது. இந்த வளர்ச்சிக்கு உதவக்கூடிய இந்த ஹார்மோன் இருக்கிறதால தான் குழந்தைகள் நன்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த தாய்ப்பால் வந்து நிச்சயம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். சில பேர் வந்து குழந்தைகளுக்கு அதாவது அவர்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. ஆனால் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்றத தாய்மார்கள் வந்து இதை வந்து கண்டறிந்து அந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கணும். இன்னும் நிறைய விடயங்கள் நம்ம இது குறித்து பேசலாம், உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து 2275240 2275250 எண்களை தொடர்பு கொள்ளவும். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: நேரம் 11:13 நிமிடம். தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டியவை குறித்து கருத்து கூற வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க மேடம்.
1: தாய்ப்பால் மிக அவசியம், அதான் அமிர்தான்.
0: இல்ல இல்ல, அது கொடுக்கும் போது நம்ம என்னென்ன விடயங்கள்லாம் கவனிக்கலாம்னு இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும்.
1: விடயங்கள் கவனிக்கிறது எல்லாம் உட்காந்துதான் கொடுக்கணும் தாய்ப்பால்.
0: ஓ சூப்பர்.
1: ஏன்னா உட்காந்துதான் கொடுக்கணும். அது கொஞ்சம் மறைமுகமா சேலையை முடிக்கிறனா, சுடிதார் போடுறவங்க அதை சாலை முடிச்சு கொடுக்கலாம். இப்ப தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து இதுல எல்லாம் பேருந்து நிலையம், மருத்துவமனை எல்லா இடத்துலயுமே கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பதான் கொடுக்க மாட்டாங்க, அதனால வெக்கப்பட்டு கொடுக்காமையும் கூட இருந்துருவாங்க. பதிச்சு அழுகுறத கூட வேற அழுதுட்டு போகுது, நம்ம வந்து கொடுக்க கூடாது, வேற குட்டி குட்டி பட கலந்துட்டு போவாங்க. ஏன்னா இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாம இருந்துருச்சு பிள்ளைகள்னா, அதனால புட்டிப்பாலை கலந்துட்டு போய் அங்க குடுக்கும் போது அதுகளுக்கு சளி தொந்தரவு, இது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போகுது, குறைஞ்சு போய் காய்ச்சல் அடிக்கடி வரும், பலவீனமான குழந்தைகளா மாறிடும் இல்லையா. அதனால இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே பரிமுகமா கொடுக்கப்படுற இடங்கள்லாம் இருக்கு, அதனால அந்த இடத்த பயன்படுத்திக்கிறனா. உட்காந்துதான் கொடுக்கணும், தூங்கும் போது கொடுக்க கூடாது. தூங்கும் போது கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வசதியில தூங்குவோம், அப்ப அது குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டுரும் குழந்தைங்க. அந்த காலத்துல வந்து ஒரு சில குழந்தைகள் இறப்பு கூட ஏற்பட்டிருந்திருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது. அதனால வந்து அந்த இதை அதை வந்து தவிர்த்துடணும். தவிர்த்தா தான் உடம்பு, அந்த தாய்க்குமே ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு. உட்காந்து கொடுக்கும் போதுதான் தாய்க்கு உள்ள ஆரோக்கியம் வந்து அந்த ஒரு அதாவது ரொம்ப இறங்காம உடம்பு கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருக்கிறதுக்கும் அது உதவிகரமா இருக்கும் உங்க அம்மா உட்காந்து கொடுக்கும் போது. அதே மாதிரி குழந்தைகளை வந்து நல்ல மடியில வச்சு மேல தூக்கி மண்டையை தூக்கி வச்சு கொடுக்கணும். கீழே அப்படியே இறங்கி கொடுக்க கூடாது, இறக்கி கொடுக்க கூடாது.
0: அந்த தலையை தூக்கி தலையில வந்து அந்த ஒரு கைய வந்து பிடித்து ஒரு பக்க கை வந்து இதை இடுப்புக்கும் அந்த இடுப்புல வச்சிட்ட மாதிரி தூக்கின மாதிரி கொடுக்கணும் இல்லையா.
1: ஆமா ஆமா ஆமா, அந்த ரெண்டு நம்ம கொடுக்கணும். அந்த பால் குடிக்குதுல்ல, அப்ப என்ன செய்யணும், அந்த ரெண்டு விரலையும் இடையில குடுத்துதான் பால் குடுக்கணும். அந்த இன்னும் ஒரு விரலை என்ன செய்யணும், அந்த நாடிய மேல ஏத்தி விட்டுக்கணும். ஏன்னா அதை குடுக்கும் போது வாய் வலிச்சிரும் குழந்தைகளுக்கு, அந்த நாடி வலிக்கும். அந்த குடிச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் அதிக நேரம் குடிக்கும் போது நாடி வலிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, குடிக்கிறத விட்டுருங்க, வலி எடுக்க. ஏன்னா நம்மளுக்கு அதுகள் வலிக்கிறது தெரியாதுல்ல, அதுகளுக்கு தானே புரியும். அதனால அது என்ன செய்யுங்க, நம்மளுக்கு வலி ஏற்பட்ட உடனே குடிக்கிறத நிப்பாட்டி இருங்க, உடனே கத்த ஆரம்பிச்சிருங்க குடிக்கிறதே. அப்ப நம்ம நினைப்போம் எதுனால குடிக்க மாட்டேங்குது, எதுனால கத்துதுன்னு ஒரு குழப்ப சூழ்நிலை ஏற்பட்டுரும் இல்லையா. அதனால என்ன செய்யணும், ரெண்டு விரலையும் இடையில குடுக்கணும். அந்த குடிக்கிற இடத்துக்கு இடையில ஒரு விரலை வந்து நாடிய புடிச்சுக்கிட்டு மேல ஏத்தி விட்டுக்கிறோம். அப்ப அதுகளுக்கு அசவு வலிக்காது, அது தொடர்ந்து குடிக்கிறதுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது அதுகளுக்கு. அந்த மாதிரி வடிவமைப்புல நம்ம பால் கொடுக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும், தொட்டியில பால் கொடுத்த உடனே தொட்டியில தோல்ல போட்டு கொஞ்ச நேரம் தட்டி கொடுக்கணும், முதுக தட்டி கொடுக்கணும். உடனே தூக்கி தொட்டியில போட்டுற கூடாது, ஏன்னா அந்த கக்கி இருங்க குழந்தைங்க பால்
0: செரிமானம் ஆகாம போயிடும் குழந்தைங்களுக்கு.
1: ஆமா ஆமா, செரிமானமும் ஆகாது, பல பிரச்சனை வந்துடும். அந்த கக்கிட்டு கக்கிக்கிட்டே தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதுவுமே மூச்சு திணறலுக்கு காரணமா மாறிடும் இல்லையா. சில ஒரு இடத்துல வந்து நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது தொட்டிலேயே ஒரு குழந்தை இறந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணமே இதுதானா, இந்த பால் கொடுத்த உடனே தூக்கி போட்ட உடனே என்ன ஆகுது, அப்படியே கக்கி அந்தையே அதை தாங்க முடியாம அந்த அந்த வாந்தி எல்லாம் அது கவனிக்காம விட்டுடும் போது அந்த வாமிட்டே அதுகளை வந்து உயிரை கூட இது பண்ணிருந்தோம். அதனால கொஞ்ச நேரம் தோல்ல தட்டி போட்டு நல்ல ஏப்பம் வந்த பிறகு அதை எடுத்து தூக்கி குழந்தைய போட்டா அதுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் உங்க அம்மா. இந்த மாதிரி பல வழிகள்லயும் நம்ம தாய்ப்பால் கொடுக்குறப்ப கவனிச்சு கொடுத்தோம்னா குடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த காம்பு என்ன செய்யும், உள்ள அமுங்கி இருக்கும் சில பேருக்கு. அது என்ன செய்வாங்க தெரியுமா, குடிக்கவே மாட்டேங்குது அவ்வளவுதான் அப்படின்னு சாப்பிட அதையோட முடிச்சிருவாங்க. அதோட
0: குழந்தைகள் சரியா உறிஞ்சுவதற்கு ஏற்ற மாதிரி இல்ல அப்படின்னா அந்த குழந்தைக்கு சரியான தாய்ப்பால் போய் சென்றடையாது இல்லையா.
1: ஆமா ஆமா, அதை நம்ம நல்லா வெளியே எடுத்து விடுறதுக்கு நம்ம கைய வச்சு நம்ம எடுத்து விட்டு அது வாயில வச்சு புகட்டுறதுக்கு எல்லாருமே வீட்டுல உள்ளவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா அந்த பெண்ணுக்கு தெரியாது இல்லையா, சிறு பிள்ளைங்க இளம் பெண்களுக்கு வந்து இப்ப குழந்தை பிறந்த உடனே பால் கொடுக்கும் போது அதுகளுக்கு எந்த அனுபவமும் இருக்காது. ஆனா அம்மாவோ மாமியாரோ பாட்டியோ அவங்க அனுபவத்தை

0: மூலமா அவங்க அதை சொல்லுவாங்க. சொல்லணும், அவசியம் சொல்லி கொடுக்கணும். கொடுக்கணும் எங்க என் பொண்ணுக்கு அப்படித்தான், அவ கொடுக்க முடியல, ஏமா குடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கொடுக்கணும்னு நம்ம அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச அனுபவத்தவங்க பூராம குழந்தைகளுக்கு இளம் பிள்ளைய பெண்களுக்கு சொன்னா அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு பால் கொடுப்பாங்க. பாலை கொடுத்தா அது அமிர்தமாகும், அதுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை குழந்தைகள் உருவாக்கிக்கிறோம். அந்த தாய்ப்பால் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பலத்தை கொடுக்கணும். என்னோட நன்றி,
1: நன்றி, உங்க கருத்துக்கு நன்றி. தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை இது குறித்த தலைப்புல தான் நம்ம இன்றைக்கி பேசிட்டு இருக்கோம். ஸோ தாய்ப்பால் தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு மிக முக்கிய முதல் உணவு, முக்கிய உணவா அதுதான் இருக்கு. ஒரு 6 மாதம் வரைக்குமே குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே உணவு அப்படின்னும் போது அந்த உணவு சரியா கிடைக்கல, அந்த குழந்தைக்கு சரியா புகட்டல அப்படின்னும் போது அந்த குழந்தைகள் எதிர்கொள்ளும் விடயங்கள் அதிகமா இருக்கும். அப்போ அதனால குழந்தைகளுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கெடும். அப்போ இந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்ம என்னென்ன விடயங்களை சரியா கவனித்து கொடுக்கணும் அப்படின்றத முக்கியத்துவமா அந்த நம்ம ரொம்ப கவனித்துதான் இந்த இதை வந்து செயலாற்றணும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நீரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: எம் ராஜு, கோயம்புத்தூர்.
1: சொல்லுங்க சார்.
2: எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. எங்கூர் கதையை மட்டும் சொல்றான்.
1: சரி,
2: படுத்துக்குன்னு பால் கொடுப்பாங்க சில பேரு. நடு நேரத்துக்கு 12-1 மணி வாக்குல தூக்கத்துல மூக்க அடைச்சு குழந்தை இறந்து போறதும் உண்டு.
1: ஆமா, இது நம்ம கவனிக்க வேண்டிய விடயம் தான்.
2: இன்னைக்கெல்லாம் வயல்வெளியில லோன் போட்டு வருவாங்க, உக்காந்தபடியா கொடுத்தாக்கா நல்லது. படுத்துன்னு கொடுப்பாங்க, மூக்கு அடைச்சிக்கணும் இளம் குழந்தை. திமரம் முடிக்க வரைக்கும் தான் திமரும், திமரம் முடியாத குழந்தை என்ன பண்ணும்?
1: ஆமா, அந்த நேரத்துல நமக்கும் அசதியில தூக்கம் வந்துடும், என்ன நடக்குது அப்படின்றதும் தெரியாது.
2: இது இயற்கையா நடந்த கதை எங்க ஊர்ல.
1: ஓகே.
2: நாய் சூட்டும் பேர்ல வெந்தது, இது புண்ணாயிட்டு எருக்கும் பால். பேச்சி செடியும் எருக்கும் செடியும் ஒரே மாதிரியா இருக்கும் பால். ஒரு 5-6 வயசு புள்ளிய போய் பேச்சி பால் கறந்து வாடான்னு சொல்லி அனுப்புனாங்க. அவன் போய் எருக்கும் பால கறந்து வந்துட்டான். அது இலக்க இலைய ஒடிச்சாலே சொட்டு சொட்டு சொட்டுன்னு சொட்டும். பேச்சி பாலும் எருக்கும் பாலும் ஒரே ரகம். குணத்தில் தான் வேற வேற விஷத்தன்மை, அது நல்ல சூட்ட தணிக்கக்கூடிய தன்மை பேச்சி பாலுக்கு உண்டு. அவனுக்கு தெரியாது. ஒரு 3 பாலாட ஊச்சிட்டாங்க, ஊச்சி 10 மணி நேரத்துல அறிஞ்சு போச்சு. நடந்த கதை.
1: இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில இல்ல தெரியாத விடயங்களை செய்யும் போது நமக்கு இழப்புகள் அதிகம் ஏற்படுது. இதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும் அப்படின்றது உங்க கருத்தா இருக்கு. நன்றி சார் உங்க கருத்துக்கு.
2: ஒரு குடும்பத்துல 7 பொண்ணு பிறந்திருக்கு, 8வது பொண்ணு. எங்க ஊர்ல பறந்த விருந்த இந்த காடு, ஃபாரஸ்ட் ஏரியா, கவர்மெண்ட் காடு, கள்ளி செடி இருக்கு. ஒரு கொண்டு கொண்டனா 50 மில்லி பால் வந்துடும். அதெல்லாம் கூட ஊற்றி 8வதும் பொண்ணு பிறந்து சீர்வரிச்ச அது இது எல்லாம் செய்யணும்ன்ற ஒரே கவலையில ஊற்றிக்கிறாங்க, கண் கூட பார்த்துக்கிறாங்க. அது ஒரு காலம், இது ஒரு காலம். இன்னைக்கு 1 பெட்ரால் ஒளி மயம், 2 பெட்ரால் இன்ப மயம், 6 அதிகம் பெட்ரால் அலுவல் மயம்னு பாரத பிரதமர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் அப்ப போட்டாங்க ஒரு சட்டம். அது இன்னைக்கும் பாஸ் ஆகி ஒவ்வொரு குடும்பத்திலயும் 1 குழந்தை 2 குழந்தை தான் பிறகுது. அது நல்லதாவே இருக்குது. அன்னைக்கு அம்மையார் போட்டது.
1: ஓகே, இப்ப நம்ம வந்து
2: நல்லதா இருக்குது. ஒவ்வொரு கவர்மெண்ட் பண்றது அது நாம தான் இப்ப தெளிவுபடாத காலமா இருந்தது. கவலை ஏத்த இறங்குற காலம், கவலை இறக்கிற காலம், அப்புறம் கடந்து வந்த பிறகுதான் கொஞ்சம் ஜனங்க தெரிஞ்சது. அது மாதிரி அது ஒரு காலம், இது ஒரு காலம்.
1: சரி, ஓகே. நம்ம
2: எங்கே போயிங்க இருந்தாலும் பரவாயில்ல, இதோட முடிச்சுக்கிறேன்.
1: ஓகே, நன்றி நன்றி. நிகழ்ச்சி ஒரு மடுத்தனேயே. ஹலோ, வணக்கம். தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியன போது ராஜேஸ்வரி மேம் கரெக்டா ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னன்னா படுத்துட்டு கொடுக்க வேண்டாம் பால் அப்படின்னு.

0: செவிலியர்கள் வந்து முதல்லயே நமக்கு சொல்லுவாங்க, மருத்துவர்கள் செவிலியர்கள் குழந்தை எந்த பக்கம் வச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரே குழந்தைகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம், பிறந்த குழந்தைகளுக்கு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை தாய்ப்பால் ஊட்டணும்ன்றத நினைவுல வைத்துக் கொள்ளணும். ஏன்னா அதுக்கு சீக்கிரம் செரிமானம் ஆயிடும், அது திரவ நிலையில இருக்கிறதால செரிப்புத்தன்மை அதிகமாயிடும். அப்ப செரிமானத்தன்மை அதிகம் இருக்கும் போது நம்ம ரொம்ப நேரம் நீண்ட நேரம் குழந்தைய காக்க வைக்காம கத்த விடாம கொஞ்சம் அதுக்கு வந்து இடைவெளியில அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம தூக்கி கொடுக்கணும். ஏன்னா குழந்தை தூங்கிக் கொண்டே இருக்கும் பிறந்த நேரங்கள்ல, பிறந்த உடனே ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து தூக்கம் அதிகமா இருக்கும் அதுக்கு ஒரு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம இந்த விடயங்களை கவனத்துடன் நம்ம வந்து கையாளணும் அப்படின்றதுதான். நிகழ்ச்சி வரும் நேயரோட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம்மா, நான் பண்ருட்டி திருவதியில இருந்து பேசுறேன்.
0: பெயர் சொல்லுங்க.
1: சாந்தி சிவசண்முகம் பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம்.
1: தாய்ப்பால் வாரம் கொண்டாடுறீங்க நம்மலாம்.
0: ஆமா, எல்லாருமே உலகமே இன்னைக்கு தாய்ப்பால் ஆகஸ்ட் 1st ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம அதை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டியவை என்ன விடயங்கள், நீங்க உங்க கருத்தா சொல்லுங்களேன்.
1: முதல்ல பிரெக்னண்டா இருக்கும் போதே ஒரு 7-8 இருந்தே இந்த மார்புல ஒரு திரவம் ஒண்ணு வரும். அப்பயே என்ன பண்ணணும், அந்த மார்பு ரெண்டு மார்பையும் நல்லா சுத்தமா கழுவி சுத்தம் பண்ணணும். இந்த நிப்புல எல்லாம் எடுத்து விடணும். சில பேருக்கு பால் நிறைய கட்டிச்சுன்னா நிப்புல உள்ள போயிடும், பிள்ளையால சட்டி குடிக்க முடியாது. நல்லா அடைச்சு வச்சுக்கணும். நம்ம அதெல்லாம் அசிங்கப்படக்கூடாது. நம்ம நல்லபடியா நான் குழந்தைய வளர்க்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகும். அப்புறம் அந்த மார்பகத்தை சுத்தி கருப்பு இருக்கும்ல, கருப்பா இருக்கும், அது குழந்தைக்கு பால் கொடுத்தோட்ட அந்த உதட்ட வந்து ஒரு ஈரத்துணி வெள்ள துணி வச்சு தொடச்சு விடணும். ஏன்னா அந்த கருப்பு வந்து அந்த உதட்டுல ஒட்டிக்கும். அது மாதிரி செய்யணும். அப்புறம் உள்ளங்கையில தலையை புடிச்சுக்கிட்டுதான் பால் கொடுக்கணும் பிள்ளைக்கு. நல்ல உள்ளங்கையில புடிச்சுன்னு அணைச்சி கொடுக்கணும். அப்பதான் அந்த பாலோட பாசத்தையும் சேர்த்து கொடுப்போம். அப்புறம் பால் கொடுக்கணும், கண்டிப்பா பால் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அவ்வளவுதான்,
0: தாய்ப்பால் கொடுக்க வாரம்னும் போது பால் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அப்படின்னு முடிச்சிட்டீங்க. ஓகே, நன்றி. நிகழ்ச்சி ஒன்று அடுத்த நேயர். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க குழந்தைநாதன் சார்.
2: அனைவரும் நலமுடன் இருக்க வாழ்த்துகிறேன்.
0: மகிழ்ச்சி.
2: உலக தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம பாரத தாய் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. பாரத தாய் தான் உலகத்துக்கே தாயின்னு சொல்லுவாங்க. அந்த தாய் இன்னைக்கு நமக்கு ஞானப்பாலை ஊட்டலன்னா இன்னைக்கு நம்ம இந்த சுதந்திர காற்று சுவாசிக்க முடியாது இல்லைங்களா?
0: சரி,
2: இந்த பூமியில பிறந்ததே பெரிய ஒரு பொக்கிஷம். நாங்க எங்க வீட்டுல 3 அண்ணன் தம்பி. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, அடிக்கடி எங்க சின்ன தம்பி ஆயிடும் அடம் பண்ணும் போது சொல்லுவாங்க, இவன் அதிக நாள் தாய்ப்பால் ஊட்டினதுனாலதான் என்கிட்ட 9 இருக்கிறான் சண்டைக்கு வரேன்.
0: ஆமா, நீண்ட நாள் தாய்ப்பால் குடிச்சா கொஞ்சம் குழந்தைங்க ரொம்ப ஓவரா அடம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு செலவிடை உண்டு.
2: அதுதான் நேத்தி நம்ம வானில சொல்லும் போது சொன்னா, அப்ப மகளிர் எல்லாம் சாப்பிட்ட உணவுகள் வேற,
0: ஓகே,
2: இப்ப சாப்பிடுற உணவுகள் வேற. இப்ப எல்லாம் அந்த செல்போன் அதையும் பாத்துட்டு விளம்பரம் சொல்லக்கூடிய பொருளை வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது, ஒன்லி இயற்கை பூண்டு சொல்றாங்கல்ல, அந்த பூண்டைதான் கசாயம் வச்சு கொடுப்பாங்க, பூண்டை நசுக்கி கொடுப்பாங்க, வறுத்து கொடுப்பாங்க. அப்ப என்ன திருஞான சம்பந்தருக்கு தாய் வந்து பார்வை தாய் ஞானப்பால் ஊட்டின மாதிரி நம்மளுடைய தாயார் பார்த்தீங்கன்னா நமக்கு ஊட்டின ஞானப்பால்னு சொல்லணும்.
0: இன்னைக்கு நம்ம இவ்வளவு விடயங்கள் பேசுறோம், அறிவாளியா இருக்கும், எல்லாமே நடக்குது, எல்லாமே நம்ம செயல்படுறோம்னா அதுக்கு முக்கியமே வந்து தாய்ப்பால் தான் இல்லையா?
2: ஆமா, அதுக்குதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், உலகத்துக்கே தாயாருன்னு பாரத தாய், அதனாலதான் பார்வதிய சொல்றோம். அந்த திருஞான சம்பந்தர் அவங்க அப்பா குச்சால அடிக்கும் போது யார பால் ஊட்டணும் சொல்லும் போது உயர கையை கட்டுறாரு. என்னன்னு கேட்டா இறைவன் இறைவியும் இங்க இருந்து காட்சி கொடுக்கறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் நம்ம தாயாரலாம் இல்லீங்களா? அதனால அவங்களை போற்றுவோம், தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடுவோம். அனைத்து மகளிரும் சகோதரனாகவும் என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் சகோதரன் நினைத்து எல்லோருமே குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுங்க, உங்க குழந்தைகளை மென்மேலும் ஊட்டமாக குழந்தைய வளருங்க. குழந்தை நான் பயப்படுத்தினேன்.
0: மகிழ்ச்சி சார், நன்றி. நிகழ்ச்சி வரும் நேயர், வணக்கம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
3: திருச்சி மாவட்டம்

0: லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்மா.
1: சொல்லுங்க சார்.
0: தாய்ப்பால் வார்த்தை இரண்டாவது நாளா கொண்டாடுறோமா?
1: இன்னைக்கு என்ன ஒன்னாம் தேதியில இருந்து ஏழாம் தேதி நாலாவது நாளா கொண்டாடிட்டு
0: இருக்கோம்.
1: தாய்ப்பால் கொடுக்கறத பொதுவா எல்லாருமே கவனிக்க வேண்டிய விடயங்கள் இப்படி எல்லாருமே அறிவுறுத்தலின் பேர்ல இருக்கும் இல்லையா?
0: அதாவது இன்று புறந்தறுதல் என் தலை கடன்னு
1: சொல்லிட்டேன்.
0: தாயோட கடமை வந்து தாய்க்கு வந்து ஒரு கடமை வலியுறுத்துறாங்க, ஈன்று தரணும் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம இப்ப பெற்று தரோங்கிற நிலையிலதான் இருக்கோம், பெற்று எடுக்கிறோம் அப்படிங்கிற நிலையிலதான் இருக்கோம். இந்த ஈன்று தருங்கிறது வந்து இப்ப நம்ம கன்று குட்டிக்கெல்லாம் என்னமா சொல்றோம்,
1: கன்று ஈன்று அப்படின்னு தான் சொல்றோம்.
0: அப்ப ஈன்றுங்கிறது தன்னைத்தானாவே அது இயற்கை பிரசம் எடுத்து கொடுத்துறதுக்கு கொடுத்துருக்கிறதுதான் ஈன்றுங்கிற வார்த்தைய உச்சரிக்கிறாங்க. அந்த வகையில எடுத்து கொடுக்கும் போது அப்போ அப்பா அப்படி அப்படி ஈன்றெடுக்கக்கூடிய அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றெடுத்த குழந்தைக்கும் ஒரு அந்த அந்த அணுகுமுறை இருக்கு பாருங்க, வந்த பாசங்கள் அதெல்லாம் இருக்கு பாருங்க. அது வந்து மத்த நிகழ்வை விட அதிகமா இருக்குங்கிறது ஆய்வுகள் சொல்றாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு தன்னோட ராஜவழிய தாங்கிக்கிட்டு ஈன்றெடுத்த குழந்தை இல்ல அது. அதனால அதோட அதோட பாசம் அதோட தொடர்பு வந்து அதோட பேண்டட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அதிகமா இருக்குங்கிறது ஒரு ஆய்வு. இந்த வகையில அப்படி வரும்போது குழந்தைக்கு கொடுக்குறோம் அந்த தாய்ப்பால் அணுகிறதுன்னு சொல்றோமா, நிறைய நேரத்துல இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில பெற்றோர்கள் ஏன்னா எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் நானும் கொஞ்சம் இதுல தெளிவா பேசலாம். ஏன்னா அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் நான் வந்து பிரசவம் பார்த்து அந்த குழந்தைகளை உருவாக்கி
1: வச்சிருக்கேன்,
0: ஒற்றை பெற்றோரா இருந்து அந்த குழந்தைகளை உருவாக்கி இருக்கேன். காரணம் என்னன்னா குழந்தை பிறந்து அடுத்த ஒரு மூன்றாவது நொடியில அந்த சீம்பால் குடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தையோட குழந்தையை நான் கையில
1: வாங்கினேன்.
0: அந்த ஒரு அந்த அனுபவம் எனக்கு அங்க உண்டு. அதனால அந்த முதல் குழந்தையவே அந்த சீம்பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தையோட அணுகுமுறையே சிறப்பான ஒரு வரம், இறைவன் கொடுத்த வரம் தான். காரணம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு விஞ்ஞான மாற்றத்துல அந்த குழந்தை பிறந்தவுடனே அவங்களுக்கு அந்த தாய்ப்பால் ஊறுவதற்கு உண்டான நிலை இல்லாத சத்து குறைவான சூழ்நிலை பெற்றோர்களுக்கு இருக்கு. அது நேரத்துல ஒரு சீம்பாலோட ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தை அழுந்த குளிப்பாட்டி அந்த செவிலியர்கள்லாம் எடுத்து மருத்துவர்லாம் எடுத்து குளிப்பாட்டின உடனே பாலுக்கு அணைச்சு கொடுப்பாங்க. அது கைக்கு அணைச்சு வச்சுட்டு பால் கொடுக்கும்போது அந்த பாலை கொஞ்சோண்டு சப்பிடுச்சுன்னா அந்த குழந்தை கொஞ்சம் ஒரு நல்ல குழந்தை
1: ஆரோக்கியமான குழந்தையா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல் பால்ல தான் அந்த சத்து இருக்கு இல்லையா, அதனால
0: அதனால உடனே அதுல கழிவுகள்லாம் தெரியும் உங்களுக்கு, ஒரு நிறம் மாதிரி வரும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து அந்த சரியான முறையில அந்த குழந்தை உருவாயிடுச்சுன்னு அர்த்தம்.
1: சரி,
0: மலஜலங்கள் கழிக்கிறதுல இருந்து எல்லாமே சரியான முறை வச்சுன்னா அது இயற்கையோட அமைப்புக்குள்ள அந்த குழந்தை இருக்கு அப்படின்னு அது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துக்குள்ள அந்த குழந்தை போக வேண்டியது இல்லைங்கிறது ஒரு முதல் ஆய்வுல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு.
1: சரி,
0: அதுக்கப்புறம் மார்புல இருந்து குழந்தை பால் குடிக்கணும்னாக்கா சில பேர் வந்து அந்த பழக்க வழக்கத்தை வந்து ஒரு மார்புக்குள்ளேயே குழந்தை வைக்கிறது பால் குடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்க.
1: அவங்களுக்கு எந்த பகுதி வாட்டமா இருக்கோ அந்த மாதிரியே கொடுத்து பழகிறது தவறு அப்படின்றத மருத்துவர்களுமே பரிந்துரைக்கிறாங்க தான்
0: சொல்றாங்க. இருந்தாலும் அந்த அந்த எல்லா விஷயத்தையும் அந்த அந்த தாய்மார்கள் சிந்தனையில வச்சுக்கிறது இல்ல, பெற்றோர்கள் ஊக்கமா இருந்து இதை சொல்லி கொடுக்கக்கூடிய சூழலும் இப்ப இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னாக்கா அது மாதிரி கொடுக்கறது ஒரு தவறுங்கிறது இப்ப இந்த நிகழ்ச்சி மூலியமா கூடுதலான புரிதல் வச்சுக்கணும். அப்புறம் உறங்கும் போது பால் கொடுக்கிற ஒரு நிலை வச்சுக்கிறாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த தாயோட அசதி ஏற்கனவே இன்னைக்கு இருக்கிற சக்தி குறைவான அசதி அது ஒரு குழந்தை ஈண்டெடுத்திருக்காங்கன்னு சொன்னாக்கா இன்னும் கூடுதலான அசதி உங்களுக்கு வரும். உடல் சோர்வுகள் வந்துடும், அப்புறம் தூக்கமின்மை வந்துடும், அப்புறம் சரியான உணவு உட்கொள்ளாத நிலை வந்துடும். அப்ப உங்களுக்கு அசதி கண்டிப்பா இருக்கதான் செய்யும். குழந்தை எந்த நேரம் அதிகமா தூங்குதோ அதை விட பெற்றோர்களே தாயே அதிகமா தூங்கக்கூடிய சூழல் தான் அமையுது. அப்போ தன் குழந்தை அழுகுதேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணுங்கிறதுக்காக பக்கத்துல படுத்துட்டு பாலை கொடுத்துட்டு இவங்க தூங்கிடுவாங்க. அது முற்றிலும் தவிர்க்க வேணும், அதை முற்றிலும் தவிர்க்கணும். காரணம் அந்த குழந்தை எப்ப அந்த பால் முடிஞ்சு அந்த அந்த மார்புல இருந்து வெளியில எடுத்துதோ இல்ல அதுலயே வச்சு பால் குடிச்சுட்டே இருக்குங்கிறதோ அப்ப அதுக்கு அதுக்கு உணவு அதிகமா போயிடும். அதோட சூழ்நிலை நம்ம பாக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் கண்ணு குத்துன்னு அந்த குழந்தைய இருந்து சாதாரண தாய்ப்பால்ல இருந்து அந்த சூழல் விலகி மத்த உணவு ஊட்டச்சத்து குடுக்கிற வரையிலும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அந்த நிகழ்வுல பெற்றோர்கள் கடமையையும் தனக்கு உண்டான வாழ்க்கை ஏற்கனவே எப்படி இந்த அந்த 10 மாசம் அந்த குழந்தைய சம்பந்த

0: பாதுகாத்து துன்பத்தை அனுபவிச்சாங்களோ அதை விட ஈண்டெடுத்ததுக்கு அப்புறம் துன்பங்கள் நிறைய இருக்குங்கிறது அவங்க முன்னாடியே தயார் நிலைமைக்கு வந்துக்கணும். அதுக்கு தக்கவாறு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களையும் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். அந்த உதவி செஞ்சு இருபக்க மார்புகளிலேயே அந்த குழந்தை பாலை கொடுக்கறதுக்கு உண்டான அந்த அந்த பயிற்சியை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு,
1: தொடர்ந்து வர வாரங்களிலே
0: மற்ற நேர்களும் சொல்லுவாங்கிற நல்ல செய்தி சொல்லி வெளியிட்டுகிற வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், உங்க கருத்துக்கு நன்றி. நிகழ்ச்சி நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சிஸ்டர்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: ரெண்டுக்கும் மாறு முந்திக்கு சார்,
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது குழந்தை பால் குடிச்ச உடனே முந்திக்கு தோல்ல போடுங்க, தோல்ல போட்டு ஒரு அப்படியே சென்டர்ல குழந்தை ஒரு ஏப்பம் வரும் பாருங்க, ஏப்பம் வரும்.
1: ஆமா,
2: அந்த ஏப்பம் வந்து என்ன சரியாடுங்க இல்லன்னா குடிச்ச பால் அப்படியே வாங்கிட்டு போயிடும். இந்த கருத்து எல்லாமே சொல்லிட்டாங்க, இந்த ஒரு கருத்து மட்டும் என் மனசு.
1: நன்றி நன்றி
2: நன்றி சார். நன்றி.
1: தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவைன்னும் போது பெற்றோர்கள் மிக முக்கியமா அதை தாய்மார்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க உடுத்தும் ஆடைகள் வந்து சுத்தமான ஆடையா இருக்கணும். சில பேர் வந்து ஒரே ஆடைய ஒரு நாள் முழுக்க போட்டுட்டு இருப்பாங்க, ரெண்டு நாள் கூட அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஆடை பால் கொடுத்து அந்த பால் வந்து அதே வாடை வந்து அதுல வீசும், குழந்தைக்கு அந்த நேரத்துல வந்து அந்த பால் குடிக்க தோணாது. இதெல்லாம் நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும். தளர்ச்சியான ஆடைகளை நம்ம வந்து உடுத்த ஆரம்பிக்கணும். ரொம்ப இறுக்கமான ஆடைகள் உடுத்தும் போது அது குழந்தைக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இன்னொரு விடயத்தை நம்ம முக்கியமா கவனிக்கணும், பால் கொடுத்த உடனே அந்த பகுதியை நம்ம சுத்தப்படுத்தணும். அந்த பகுதியை வந்து மார்பகத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு பால் கொடுக்கும் போது குழந்தைக்கு மீண்டும் இன்னும் அது அதிகமான தாய்ப்பால் அதுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த பகுதியை சுத்தப்படுத்தாம அப்படியே விட்டுட்டு அடுத்த முறை அதே குழந்தைக்கு அந்த அதை கொடுக்கும் போது குழந்தை வந்து பால் குடிக்க தயங்கும். அப்ப பால் குடிக்க தயங்கலை, எதுக்கு அது பால் குடிக்கலன்னு நம்ம அந்த கட்டத்துக்கு போயிடுவோம். இதையெல்லாம் நம்ம சரியா கவனிக்கிறோமா, இதெல்லாம் நம்ம முறையா நம்ம வந்து பராமரிக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். சுத்தம், உடல் சுத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் குழந்தைகளுக்கு. இருபுறமும் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருமே அவங்க கருத்தா சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது, நீர் சத்து வந்து தாய்ப்பால் வழியா போகிறதால அதிக நீர் அவங்க உடலுக்கு தேவைப்படும். அப்ப அதிக போதிய அளவுக்கு அவங்க வந்து தண்ணீர் திரவ உணவுகளை அவங்க அடிக்கடி எடுத்துக்கிறதுக்கு முயற்சிக்கணும். தேவையில்லாத உணவுகளை வந்து அவங்க தவிர்க்கணும். இந்த காரம் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஏன்னா தாய்ப்பால் மட்டுமே தான் குழந்தைக்கு உணவுன்றதால நாம் உண்ணும் உணவு மூலமா தான் அந்த குழந்தைக்கு இந்த ஆரோக்கியம் அந்த கடத்தப்படுது. அப்போ ஒவ்வாமை ஏற்பட்டுடும் குழந்தைகளுக்கு, மந்தம் தட்டிடுது அப்படின்னு வாங்க இல்லையா, இந்த மாதிரி கூட அந்த உடல் அதாவது உபிசம் அந்த மாதிரி ஏற்பட்டு அடுத்த முறை அந்த பால் வந்து குடிக்காம குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிடும். ஏன் அழுதுனே தெரியாம நம்ம புரியாம பதட்டம் வரும். ஏன்னா இளம் தாய்மார்களுக்கு இந்த ஒரு பதற்றச்சூழல் ஏற்படுறது இயற்கையான ஒரு விடயம் தான். பெரியவர்களே இருந்தாலும் கூட காரணத்தை என்னன்னு தெரியாம இருக்கோம். இது ஒவ்வொருமே தனித்துவமா நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விடயம். கர்ப்ப காலத்திலிருந்தே பல விடயங்களை தாய்ப்பால் கொடுக்கும் போது நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத இப்போ படித்த பெண்கள் அதிகம் இருக்கிறதால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். போதிய அளவுக்கு எல்லாருமே சொல்றாங்களேன்ற ஒரு விடயத்தையும் நம்ம வந்து கை கொள்ளக்கூடாது. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றதுல ஒரு கவனம் இருக்கும். நிகழ்ச்சியில் பேச வரும் நேரோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மேடம்.
1: சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் மேடம். நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
3: நன்றி மேடம். உலக தாய்ப்பால் வாரம், தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கெல்லாம் பெரிய வணக்கம் சொல்லணும் மேடம்.
1: ஆமா,
3: அந்த குழந்தைகள் வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கணும்னா கண்டிப்பா அவங்க தாய்ப்பால் கொடுக்கணும். குறைஞ்சது 6 மாசம் அல்லது 1 வருஷத்துக்கு கூட கொடுக்கலாம் கொடுக்கலாம். அந்த குழந்தைகள் தாய்ப்பால் கொடுக்கறவங்க வந்து கொஞ்சம் உணவு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் மேடம்.
1: அது முக்கியம் இல்ல?
3: ஆமா ஆமா, பூண்டு முருங்கைக்கீரை இந்த காய்கறி எல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டாங்கன்னா பால் வந்து அதிகமா சுரக்கும் மேடம்.
1: சரி.
3: அப்புறம் அசைவ உணவு சாப்பிடுறவங்க வந்து முருங்கை, பால் சுறா, மீன் இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா, பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டாங்கன்னா பால்ல நல்லா சுரக்கும். அந்த பால் கொடுக்கும் போது தாய்மார்கள் நம்ம வயிறோட சேர்த்து அணைச்சி அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைகள் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா குடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க வந்து குடிச்சிட்டு உடனே அவங்களை நிறுத்திடாம தோல்ல வச்சு கொஞ்சம் தட்டிட்டு, தோல்ல போட்டு கொஞ்சம் தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொட்டிலையோ அல்லது பெட்லயோ

0: பண்ணலாம்.
1: ஆமா, அது வந்து இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது ரொம்ப மிக நீண்ட நேரமும் அதை வந்து நம்ம செய்யாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, ஏன்னா அது வயிறு வந்து சிறியதா இருக்கும் இல்லையா,
0: அதுக்கு கொஞ்சம் தான் குடிக்கும். ஆமா, அந்த மாதிரி செய்யலாம். அவங்க கொஞ்சம் கவனமா, அவங்க எல்லாரும் நமக்கு தாய்ப்பால் இருக்கு அப்படின்னு நினைச்சு கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே தாய்ப்பால் இருக்கும். இல்ல எனக்கு தாய்ப்பால் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பால போடாம. ஆமா, தாய்ப்பால குடுக்கறது அவங்களுக்கும் ஆரோக்கியம் மேடம். தாய்ப்பால் குடுக்கற வரைக்கும் வந்து பெண்களுக்கும் உடம்புக்கு நல்லது மேடம். அது
1: நிச்சயம் நல்லது.
0: ஆமா, அந்த குழந்தைகள் வந்து நமக்கு இடையில வந்து இந்த நிறைய பிரச்சனைகள் நமக்கு வராம இருக்கணும்னா தாய்ப்பால் குடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க.
1: நல்லதுன்னு சொல்றாங்க, அதுதான் உண்மை. இத வந்து நம்ம கடைபிடிக்கணும், அதை எல்லாருமே செய்யணும் அப்படின்றதுதான்.
0: ஆமா ஆமா மேடம், நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் கண்டிப்பா. டாக்டர்ஸ் நிறைய அதான் வலியுறுத்துறாங்க. இப்ப இருக்கிற தலைமுறைகள் கொஞ்சம் நல்லா கவனமா அவங்க குழந்தைகள் ஆரோக்கியத்துக்காக அவங்க ஆரோக்கியத்துக்காகவும் தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள்.
1: கண்டிப்பா, நன்றி.
0: நன்றி மேடம்.
1: தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவைன்னு பேசும்போது, சில இப்போ இளம் தாய்மார்களுக்கே, இளம் பெண்களுக்கே வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கிறது இல்லைன்றது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கு அப்படின்னா, அவங்க உண்ணும் உணவு முறைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது. இன்னைக்கு பல மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இளம் பெண்களே ஒரு 25, 26, 27 அந்த வயது உள்ள பெண்களுக்கே தாய்ப்பால் கிடைக்கிறது சிரமமாக இருக்கு அப்படின்றதால பவுடர் புட்டிப்பால் அந்த மாதிரி தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. மருத்துவ ரீதியான ஒரு உண்மையான தகவலும் கூட இது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்தறியும் போதுதான் இது குறித்த செய்திகள் நமக்கு தெரிய வருது. வளரும் காலங்களிலேயே இந்த பெண்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு முறையான இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்றது. அப்ப நம்ம இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இப்ப குழந்தைக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து முதல் உணவே பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கொடுக்கும் முதல் பால் வந்து தாய்ப்பால். அந்த முதல் கொடுக்கக்கூடிய அந்த தாய்ப்பால்ல தான் குழந்தைகளின் முழு வளர்ச்சி, அவங்க எந்த எத்தனை வயது வரை இருக்கிறாங்களோ அந்த வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விடயம் அந்த தாய்ப்பால்ல தான் அமைஞ்சிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து கொடுக்கறது அதுதான். அப்போ அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம கவனிக்கணும், எதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்றத உணர்ந்து சாப்பிடணும். காய்கறிகள் பழங்கள் எல்லாமே சாப்பிடணும். இந்த சால மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றதால இந்த மீன்கள் அதிகம் சாப்பிட்டா தாய்ப்பால் சுரக்குது. பாரம்பரிய வழக்கம் என்ன அப்படின்னா, நல்ல பசும்பாலில் பூண்டு பற்கள், அந்த பூண்டை வந்து உரிச்சு போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை மசிச்சு கொடுப்பாங்க. பூண்டு பால் எந்த அளவுக்கு குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தாய்ப்பால் சுரக்கும் அப்படின்றது தான். அப்போ அந்த மாதிரி தாய்ப்பால் சுரந்து தாய்ப்பால் கிடைக்குது குழந்தைக்கு அப்படின்னா

முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றதால இந்த மீன்கள் அதிகம் சாப்பிட்டா தாய்ப்பால் சுரக்குது. பாரம்பரிய வழக்கம் என்ன அப்படின்னா, நல்ல பசும்பாலில் பூண்டு பற்கள், அந்த பூண்டை வந்து உரிச்சு போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை மசிச்சு கொடுப்பாங்க. பூண்டு பால் எந்த அளவுக்கு குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தாய்ப்பால் சுரக்கும் அப்படின்றது தான். அப்போ அந்த மாதிரி தாய்ப்பால் சுரந்து தாய்ப்பால் கிடைக்குது குழந்தைக்கு அப்படின்னா, அந்த குழந்தை நிச்சயம் ஆரோக்கியமான குழந்தையா வளரும். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு, பேசலாம். நேயர்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413 என்ற குறியீட்டினை முன்னிணைத்து 2275240 2275250 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். ஒரு பாடலுக்கு பிறகு

நேரம் 11:44 8 நேர்நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம இந்த தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டியவை, இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் முழுக்க நம்ம தாய்ப்பால் வாரம் கொண்டாடிட்டு இருக்கோம். நிச்சயம் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது. தாய்ப்பால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, நமக்கு கிடைத்த இந்த உலகத்துல நம்ம பிறந்த உடனே நமக்கு கிடைத்த முதல் உணவு தாய்ப்பால். இந்த முதல் உணவா கிடைக்கிற தாய்ப்பால் தான் நம்மளோட முழு வளர்ச்சிக்குமே ஒரு காரணமா அமையுது. அப்படின்னா இதை நம்ம கண்டிப்பா கொண்டாடணும் தானே. அப்படிதான் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்வுலையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதையொட்டி இந்த தலைப்பும் அமைஞ்சிருக்கு. சிறப்பா நேயர்களும் பல கருத்துக்களை அவங்க சொன்னாங்க. தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டியவை நம்மது எவ்வளவோ நம்ம சொல்ல வேண்டிய இருக்கு. அதாவது இப்ப தாய்ப்பால் ஊட்டும் முறை வந்து சரியா அமையணும் அப்படின்றத சொன்னாங்க. நம்மளோட உடல்நிலையை வந்து சரியா பாத்துக்கணும், அது ரொம்ப கவனத்துல கொள்ளணும். அடுத்தது

0: திரவ நிலையில நம்ம கொடுக்க வேண்டிய தாய்ப்பால் கொடுக்கறதால திரவ நிலையிலேயே நம்ம வந்து சில உணவுகளை நம்ம எடுத்துட்டு நீர்ச்சத்து உடல்ல வந்து நீர்ச்சத்து குறைஞ்சிடாம நம்ம பார்க்கணும். ஏன்னா சோர்வு கொடுத்துரும், உடல் வந்து சீக்கிரமா சோர்வு அடைஞ்சிடும். அரை மணி நேரத்து பிறந்த குழந்தைகள் 3 மாதத்துக்கு நம்ம வந்து 1 மாதத்துக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாகும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. தாய்ப்பால் எத்தனை வயது வரை கொடுக்கலாம் அப்படின்னும் போது 2 வயது வரையே கொடுக்கலாம் முழுதா அப்படின்றாங்க. 2 வயது வரை தாய்ப்பால் குடிக்கும் குழந்தை நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியோட ஆரோக்கியத்தோட இருக்கு அப்படின்றது. 6 மாதம் தான் கொடுக்கறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம பிற உணவுகளை நம்ம இதர உணவுகளை கூடுதல் உணவை நம்ம எடுத்துப்போம். ஆனாலும் இந்த தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்திடக்கூடாது. உணவை எடுத்துக்கொள்ளும் காலங்கள்ல இதர உணவு நம்ம பருப்புகள் இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்ட காலங்கள்ல சில தாய்மார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்பதானே அந்த சாதம் சாப்பிட்டாங்க, இப்பதான் அது கொடுத்தாங்கன்றதுக்காக தாய்ப்பால் கொடுக்கறத வந்து குறைச்சிடுறாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விடயம். தாய்ப்பாலை வந்து எந்த காலத்திலயுமே குறைக்க கூடாது. அதுக்கு கிடைக்க வேண்டிய முழு ஊட்டச்சத்து, ஏன்னா பின் விளைவுகளை நம்ம சந்திக்கிறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம கஷ்டப்படுறது வந்து ரொம்ப அதிகமாயிடும் இல்லையா. குழந்தைக்கு உடல்நிலை சீராக இல்லாம உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும் போது அப்போ நம்ம கவலை கொள்வோம். அந்த கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு இதை முன்கூட்டியே நம்ம இதை செய்தல, வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்னு வெறும் பெயரளவுலயோ பேச்சளவுலயோ நம்ம பேசுறத தவிர்த்துட்டு இதை நம்ம செயல் வடிவம் கொடுத்தா மிகவும் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். எப்பெல்லாம் தாகம் பால் கொடுக்கும்போது தாய்மார்களுக்கு அதிகமா தாகம் எடுக்கும், அப்ப தாகம் எடுக்கும் போது அவங்க என்ன பண்ணணும்னா போதுமான அளவுக்கு தண்ணீரோ இல்ல இளநீரோ இந்த மாதிரி மோர் அந்த மாதிரி நீர்ச்சத்து நிறைந்த ஒரு பானங்கள் அவங்க எடுத்துக்கலாம். காய்கறிகள் அதிகம் எடுத்துக்கணும் உணவுல, சாதத்தோட காய்கறிகள் அதிகம் பேசணும். இது முருங்கைக்கீரைக்கு முதல் இடம் அதுக்கு உண்டு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு. அந்த மாதிரியான கீரை வகைகள் பழங்களை கூடுதலா சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தாய்ப்பால் நல்லா சுரக்கும், குழந்தைக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படின்ற ஒரு மன நிறைவும் மன மகிழ்வும் நமக்கு ஏற்படும். நிகழ்ச்சியில் பேச வரும் நேயரோட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
1: மீண்டும் வரதுக்கு மன்னிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான பொருள் தரக்கூடாது, குளிர்ச்சியான பொருட்கள் தரக்கூடாது. அடுத்து டே டு டே கேரட் எல்லாம் சரியா சாப்பிடலாம். வெண்டைக்காய் சவுச்சவு இதெல்லாம் கண்டிப்பா சேர்க்கக்கூடாது
0: சார்.
1: கண்டிப்பா இருக்கும். அதாவது ஐஸ்கிரீம் இதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். பெண்கள் பொறுத்த இந்த தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை முக்கியத்தை பத்தி நிறைய பேர் அவங்களே அவாய்ட் பண்றாங்க. இது உண்மையில அவங்க பாராட்டம் தாய்மார்கள்.
0: குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் அழும் போதெல்லாம் அதுக்கு பசிக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே ஒரு உணர்ந்த ஒரு தாய்ப்பால் பால் கொடு குழந்தை அழுதுட்டு இருக்கு ரொம்ப நேரமா அப்படின்ட்டு. ரொம்ப நீண்ட நேரம் குழந்தைகளை அழ விடக்கூடாது, ஏன்னா நீண்ட நேரம் அழும் போது அதுக்கு வேறு மாதிரியான உபாதைகளை நமக்கு ஏற்படுத்திடும். அதனால கொஞ்சம்னாச்சும் சினுங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். குழந்தை வந்து தூங்கிடும், பால் குடிக்கும் போதே சில குழந்தைகள் வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒரு நேரத்தை பார்த்துணும், ஒரு 10 நிமிடங்களாவது குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான நேரங்களா நம்ம அமைச்சுக்கணும். ஒரு 15 நிமிடங்கள் கூடுதலா கொடுத்தா அதுக்கு முழுத அளவுக்கு அது கொஞ்சம் உறிஞ்சு குடிக்கிறதுக்கு அதுக்கு நேரம் எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை பிற எல்லாருமே சொல்றாங்க, குழந்தை பால் குடிச்ச உடனே தோல்ல நல்லா தொட்டி போட்டு நல்லா முதுக ரொம்ப தட்டணும், ரொம்பவும் தட்டிடாதீங்க ஏன்னா இளம் பிஞ்சுது அதுக்காக. ஆனா பால் குடிக்கும் போது சில குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 6-7 மாதங்கள்லாம் ஆயிடும் இல்லையா, அப்ப குழந்தை வந்து பால் வந்து வெளியெடுக்கும் சில நேரங்கள்ல, ரொம்ப மிகையா போயிருச்சு இல்ல அதுக்கு செரிமானம் இல்லாம இருக்கு அப்படின்னா அது வெளியே தள்ளும். அதை நம்ம உணரணும் முதல்ல. அப்ப அதுக்கு செரிக்கல, மீண்டும் மீண்டும் பால் புகட்டணும் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் நம்ம நிறுத்தணும். அந்த நேரத்துல அதை செரிக்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், முதல் நேயர் வந்து சொன்னாங்க, கரெக்டா தான் சொன்னாங்க அவங்க, குறுக்கால் அதாவது ஒரு புறமா உருக்களித்து படுக்க வச்சு அப்புறமா தான் முதுக தட்டணும். நேரடியாவே முதுக தட்டக்கூடாது. இந்த சூழல் அதாவது பால் வெளியே எடுக்கும் போது இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றது அவங்க சொன்ன ஒரு விடயம். இதை தான் நம்ம கடைபிடிச்சாகணும். இப்போ வந்து குழந்தையும் சேயும் வந்து நல்லா இருக்கணும், தாயும் சேயும் நல்லா இருக்கணும் அப்படின்னா முழுதாக அவங்களுக்கு உணவு வந்து ஊட்டம் சரியான முறையில் அவங்களுக்கு சென்று சேரணும்ன்றத ஒவ்வொரு தாயும் உணரணும். பால் கொடுக்காத ரொம்ப நீண்ட நேரம் பால் கொடுக்காம இருந்ததுன்னா பால் கட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன உரிய முறை இருக்கு, சிகிச்சை முறை இருக்கு அப்படின்றத உணர்ந்து செயல்படுத்தணும். அப்போ அந்த தாய்க்கு வந்து மிகவும் வலிக்கும் தான். ஸோ அந்த வலியால இவங்க தவிக்கும் போது குழந்தைக்கு உணவு கிடைக்காம அதுவும் தவிக்கும். அப்போ இந்த இதெல்லாம் உடனே சரி கட்டுறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். இந்த வலியால குழந்தைக்கு பால் புகட்டாமே இருக்கக்கூடாது. நீண்ட நேரம் பால் புகட்டலை

அப்படின்னாலும் அப்படி இருக்கும், சரியான முறையில் அதை கொடுக்கணும். ஒரு ரொட்டீனாக அந்த மார்பகத்தை வந்து கையால் ஒரு சுழற்சி முறையில் இரண்டு புறமும் நம்ம வந்து சுழற்சி செய்யும்போது சீரான அந்த பால் கட்டுதல் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்றது தான். தொடர்ந்து பேசலாம், நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413227520 2752250 நம்பர்.

நேரம் 11:55 46 நேர் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை குறித்து இன்னைக்கு பல விடயங்கள் நம்ம பேசிட்டோம். வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால் கறந்து வைத்து வேலைக்கு போகிற ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்படி தேவைப்படும் போது சுத்தமான முறையில் அந்த பாலை கறந்து ஸ்பூன் மூலமா குழந்தைகளுக்கு புகட்டுறதுக்கு நம்ம செய்யணும். அது சுத்தமான முறையில் இருக்கணும். அது கறந்து வைக்கும் பாத்திரம் சுத்தமா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்போ மருத்துவ ஆலோசனை நம்ம பெறணும். இப்போ தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் எடுத்த உடனே வீட்டு வைத்திய முறைகள் ஏதோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கூடாது. மருத்துவர் ஆலோசனை பேறுகாலத்திற்கு அப்புறமா இந்த தாய்மார்கள் தானாகவே எந்த ஒரு மருந்தையும் உட்கொள்ளக்கூடாது. அவங்களோட பரிந்துரையின் பேரில் அவங்களோட ஆலோசனையின்படி தான் நம்ம ஒரு மருந்துகளை நம்ம எடுக்கணும். ஏன்னா அது குழந்தைக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இவங்க எடுத்துக்கொள்ளும் மருந்து வலி மிகுதியால வலி நிவாரண மருந்துகள்லாம் எடுப்போம் இல்லையா அந்த நேரத்தில். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். குழந்தைக்கு வயது என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான நிலை ஏற்படுதுன்றதை ஒரு முறையும் நமக்கு தெரிஞ்சிடும். காஃபின் அதாவது அதிகமா நம்ம தவிர்க்க வேண்டியது வந்து காபி அருந்தறத வந்து நம்ம தவிர்க்கலாம் தாய்மார்கள் அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அது வந்து ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்துது அப்படின்றாங்க. துரித வகை உணவுகளை தவிர்த்துருங்க. அந்த நேரத்தில் எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிகமான மிகை ஆயில் இது வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். வேற என்னெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையற்ற ஒரு உணவுகள், ரொம்ப அதிகமான குளிர்ச்சியான உணவுகளையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கூடாது. பாதிப்பு ஏற்படும், குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறத விடயங்கள்லாம் நமக்கு தோன்றும். அதுக்கப்புறம் தினந்தோறும் நம்ம மருத்துவமனையே நாட வேண்டிய சூழலும் நமக்கு ஏற்படும். ஸோ நம்ம உணவுக்கு தேவையான காய்கறிகள் பழங்களை மிகையாக எடுத்துக்கிட்டாலே குழந்தைக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து அவங்களுக்கு இந்த தாய்ப்பால் மூலமாக கிடைச்சிடும் அப்படின்றது தான். நிகழ்ச்சியில் இன்னைக்கு பங்கேற்று பேசிய அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி.

0: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் சரணாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், குமாராக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: என்ன சரண், என்ன எங்க நின்றுட்டு இருக்கீங்க?
2: வாப்பா குமாரே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு.
1: ஆமா ஆமா ஆமா.
2: எனக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசை.
1: ஸ்பெஷலா கோயிலா?
2: ஆமாப்பா, சமண கோயில்.
1: ஏன் சரண், நான் பொதுவா முருகர் கோயிலு, பிள்ளையார் கோயிலு, திருவண்ணாமலை இது போலதான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ சமணர் கோயில்னு சொல்ற, நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லையா?
2: ஆமாப்பா, சமணர் கோயில் ஒண்ணு இருக்குது. விழுக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அந்த கோயில் இருக்கு. அதை ஏற்கனவே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்த ஞாபகம். சரி, இன்னைக்கு நம்ம சும்மா தானே இருக்கோம், அந்த கோயிலுக்கு போவோமே அப்படின்னு கிளம்பி போயிட்டு
1: இருக்கேன். பரவாயில்ல, நல்லதா போச்சு. சரண், நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த வேலையும் இல்ல. இன்னைக்கு உன் கூட வந்துடுறேன். இன்னைக்கு
2: சமணர் கோயிலுக்கு நீனும் வர்றங்கிற.
1: ஆமா,
2: சரி வாப்பா, வண்டியில உட்காருப்பா. சரணட்டுமா?
1: உட்காந்துட்டேன் சரண், நான் புறப்படலாம்.
2: பத்திரமா புடிச்சுக்கப்பா. பாண்டிச்சேரியில இருந்து நம்ம அப்படியே நேரா திண்டிவனம் போய், திண்டிவனத்தில இருந்து திருவண்ணாமலை ரோடு இருக்குல்ல, அந்த தேசிய நெடுஞ்சாலையில அப்படியே போயிட்டே இருந்தோம்னா செஞ்சிக்கும் திண்டிவனத்துக்கு நடுப்புற ஒரு ஊர் இருக்குப்பா.
1: அங்க தீவனூர் இருக்க.
2: தீவனூரும் தாண்டணும்.
1: தீவனூர் தாண்டா மேல் சித்தாமூர்.
2: தீவனூருக்கும் மேல் சித்தாமூருக்கும் நடுப்புற இந்த விழுக்கம்ங்கிற ஊர் இருக்குப்பா.
1: விழுக்கம்ன்ற பேரை நான் இப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்லையா,
2: திண்டிவனத்தில இருந்து 12வது கிலோமீட்டர்ல இந்த ஊர் இருக்குது.
1: சரி சரி சரி
2: சரியா. இப்படி நம்ம போயிட்டே இருக்கும் போதே அங்க வந்து தீவனூர் தாண்டி கொஞ்ச தூரம் போனோம்னா கூட்டுரோடு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: 4 முனை ரோடு.
2: எப்பாங்க 4 முனையெல்லாம் இல்ல, இந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்கு, அதுல இருந்து ஒரு ஊரு பிரிஞ்சு வடக்க போகுது, இதுதான் ஊரு. அதுல நம்ம அப்படி போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரம்.
1: ஊரு நல்லா செழிப்பா இருக்குமா?
2: சுத்தி நிறைய வயலு, அப்புறம் ஏரி. நம்ம போகும்போது வந்து இந்த கல்லு கிணறு எல்லாம் பாக்கலாம். ரொம்ப அழகான ஒரு சிற்றூர் பாது.
1: பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து சமண கோயில் கட்டிக்கிறாங்க.
2: ஆமாப்பா, 1300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில கட்டினாங்களாம்.
1: பரவாயில்ல
2: ரைட்டா. நெடுஞ்சாலையிலிருந்து நம்ம வந்து அந்த பேருந்து நிறுத்தத்துல இறங்கி நம்ம நடந்து போறதுனாலும் போலாம். நம்ம தான் வண்டியில தானே போறோம். நம்ம 2-வீலர்ல அப்படியே நேரா ஊருக்கே போய் அந்த கோயில் வாசலுக்கே போயிடலாம்ப்பா.
1: வேகமாவும் போவாதீங்க, கொஞ்சம் நிதானமா போங்க, ஆனா பொறுமையா போவாதீங்க.
2: சரிப்பா, மீடியமான வேகத்துல நான் போறேன். அதுதான் வண்டிக்கும் நல்லது, நல்ல பெட்ரோல் கொடுக்கும்.
1: ஆமா, நல்ல சமயம், நம்ம 2 பேருமே ஹெல்மெட் போட்டு போறோம்.
2: சரிமாப்பா, திண்டிவனம் தாண்டிட்டோம்.
1: ஆமா,
2: இன்னும் கொஞ்ச தூரத்துல நம்ம வந்து தீவனூர் தாண்டி அப்படியே வடக்கு பக்கம் திரும்பினோம்னா நம்ம அந்த ஊருக்கு போயிடலாம்ப்பா.
1: சரண், 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுன்னு சொன்ன சமணர் கோயில பாக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறான். இருந்தாலும் நீ கொஞ்சம் சொல்லலாம் அந்த கோயில பத்தி.
2: இந்த கோயிலுக்கு வந்து மூல நாயகர் யாருன்னா பகவான் ஸ்ரீ ஆதிநாதர். அதாவது சமணத்துல முதல் தீர்த்தங்கரர் பேர் தான் ஆதிநாதர். அவர் தான்ப்பா இங்க வந்து மூலவரா இருக்காரு. ரைட்டா. சோழ நாட்டு அந்த நம்ம ராஜராஜ சோழனுடைய வந்து சகோதரி குந்தவை நாச்சியாரால் இங்கு ஜீனாலயம் கட்டப்பட்டதாக கூட ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜீனாலயம் பழுதடைஞ்சு மண்மேடு ஊரும் ஆலயமே இருக்கிறதே தெரியாம பாலடைஞ்சு போனது அப்படின்னு ஒரு செய்தி கூட இருக்குதுப்பா. அப்புறம் அங்க வசிச்ச சமண குடும்பங்களின் முயற்சியாலும் மற்ற ஊர்கள்ல சமண குடும்பங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கோயில் இருக்கிறத கண்டுபிடிச்சு அத வந்து சரி பண்ணி தரிசனம் பூஜை எல்லாம் செய்ய ஏற்பாடு செஞ்சாங்களாம். பத்மாவதி அம்மனை சாம்ராஜ் நகர்ல இருந்து இங்க கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணி அந்த அம்மனையும் வழிபடுறாங்கப்பா இந்த கோயில்ல.

0: சரண் பேசினே வந்ததுல ஊரே வந்துட்டு போர்டு கூட கூட்டுறோடு போட்டுக்குதா?
1: ஆமாப்பா, அந்த கூட்டுறோட்ல விழுக்கம் அப்படின்னு ஒரு அம்புரி
0: போட்டுருக்கலாம்.
1: கொஞ்ச தூரம் போய் அப்படியே யூ டர்ன் போட்டுட்டு அப்படி திரும்பி அடுத்த ரோட்ல வந்தோம்னா அப்படியே நம்ம அந்த ரோட் உள்ள போயிடலாம்ப்பா.
0: போட்டு போட்டு போட்டு சரண், அது தெரிஞ்ச கோயில
1: அந்த ஊருக்குள்ள கோயில் தெரியுதுல்ல, கோபுரம் தெரியுது இல்லையா? அதான்ப்பா, இந்த ஊரு இன்னொரு விஷயத்துக்கும் ரொம்ப சிறப்பான ஊருப்பா.
0: என்ன விசேஷம்?
1: இந்த ஊர்ல ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தோடைய கரையில ஸ்ரீ குணசாகர முனிவரின் பாதங்கள், அது மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு காலத்துல டக்குன்னு வெளியில தெரிஞ்சிருக்குப்பா. கண்டுபிடிச்சு அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அந்த பாதங்களுக்கு ஆண்டுதோறும் யுகாதி பண்டிகையின் போது அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கறத ஏற்பாடு செஞ்சு 125 வருஷமா செஞ்சிட்டு வராங்கப்பா அந்த ஊர் மக்கள்.
0: அந்த குளம் கோயில் பக்கத்துல இருக்குதா?
1: கோயில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வடக்க இருக்கு.
0: இன்னும் தூரமா இருக்கு.
1: ஆமாப்பா, நாம இப்ப கோயில் வாசலுக்கு வந்துட்டோம், நம்ம கோயில சுத்தி பாத்துட்டு அப்புறமா பொறுமையா அந்த குளத்துக்கரைக்கு போலாம்.
0: சரி சரி.
1: இப்ப நம்மள வரவேற்கிறதுக்கு அந்த கோயில் வாசலே நிக்கிறாங்க பாருப்பா, 4-5 பேரு.
0: ஆமா, பக்தர்கள் நிக்கிறாங்க.
1: ஆமா, எல்லாத்தையும் பேசிட்டு இந்த கோயில் பத்தின செய்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம அந்த குளத்துக்கு போய் பாக்கலாம். வண்டி உரமா நிப்பட்டு வந்துட்டுமா?
0: சரிப்பா. சரண், இப்பதான் பெயிண்டிங் வேலை நடந்தது உங்களுக்கு, கோயில கூட வெள்ள பெயிண்ட்ல அழகா இருக்குது, சூப்பரா.
1: இப்பா சமீபத்துல கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க.
0: ஓஹோ,
1: அதான் கோயில் ஃபுல்லா எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அந்த ராஜகோபுரத்துல எல்லா சிலைகளுக்கும் பெயிண்டிங் பண்ணி அதிகமா வெள்ள நிறத்தை பயன்படுத்திருக்காங்க எல்லா இடத்துலயும்.
0: ஓஹோ
1: குமார், இப்ப இந்த ராஜகோபுரம் அந்த கதவு இருக்குல்ல, அதை திறந்து நம்ம உள்ள போவோம்.
0: சரி.
1: உள்ள போய் அங்க என்ன நடக்குது, யாரா இருக்காங்கன்னு பாத்து ஒரு ஒருத்தையும் இந்த கோயில பத்தி நம்ம என்னன்னு கேக்கலாம்ப்பா. நீ வந்து என்ன பண்ற, உன் செல்போன்ல அவங்க பேசுறதையும் ரெக்கார்ட் பண்ணிக்க.
0: மறந்துட்டான், நல்ல ஐடியா சொன்ன.
1: ஆமாப்பா, ஏன்னா பின்னாடி இது சம்பந்தமா நம்ம அதை போட்டு கேட்டோம்னா இன்னும் நிறைய செய்திகள் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கும்.
0: 4 பேர் நாமளும் சொல்லுவோம்.
1: ஆமா, அதனால அதை பண்ணிக்க. நீ நைஸா கேளு, அப்படியே அவங்க என்ன சொல்றாங்கிறத பாப்போம்.
0: அச்சகர் ஐயா வணக்கம், நாங்க பாண்டிச்சேரி இருந்து வந்திருக்கிறோம் கோயில சுத்தி பாக்க. இந்த கோயில பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.

0: శిఖరా త్రివేణీశ్వర శాశ్వతో నిర్వాణ మునయ ప్రసిద్ధ విభవ కురంతుతే మంగళం. எல்லாம் அல்ல ஸ்ரீ ஆதீஸ்வர சுவாமி ஜெனாலயத்தின் ஜெயராஜ் உபாத்தியாயராகிய நான் சுமார் 30 ஆண்டுகளாக நான் அர்ச்சகராக பணியாற்றி வருகிறேன். 4 தலைமுறையாக இந்த ஜெனாலயத்தில் நாங்கள் அர்ச்சகராக பணியாற்றி வருகிறோம். ஜெனாலயத்தின் மூலவராக ஆதீஸ்வர சுவாமி 3 கால பூஜையும் இங்கு சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம்.
1: அடுத்ததா யார்ட்ட கேட்க போறப்பா?
2: அடுத்ததா அங்க ஒரு பக்தர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கலாம்.
1: ஓ, அந்த அம்மாட்டியா?
2: ஆமா ஆமா.
3: வணக்கம், மாலதி ஜெயராஜ் உபாத்தியாயர் மனைவி. நாங்கள் 30 வருஷமாக இங்க பணிபுரிகிறோம். இங்க பத்மாவதி அம்மன் தான் விசேஷமானவங்க. அவங்க கிட்ட நம்ம எதை நினைச்சு வேண்டிக்கிட்டாலும் அது உடனே நிறைவேறும். பகவானும் அதுக்கு மேலாக உயர்ந்தவர். அவர்கிட்ட நம்ம எந்த நினைச்சு போய் அந்த விரதத்தை இருந்தாலும் அந்த விரதத்துக்கு உண்டான பலன் நமக்கு உடனே கிடைக்கும். நம்ம இந்த ஜெனாலயத்தில் வந்து பக்தாமர விதானம் விரதமும் ஆசிராணிக விரதம் ஆனந்த விரதம் நூத்தனை விரதம் இருக்கிறோம். நினைச்சது எல்லாம் உடனே நடக்கிறது. இங்கு 60 வீடுகள் இருக்கிறது. இங்க 60 வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலை மாலை இரவுகளையும் வருவோம். வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம மனசுல எந்த கஷ்டம் இருந்தாலும் பகவானை பார்த்தாலே அந்த தரிசனத்து மூலமா அந்த மன கஷ்டம் பூரா அடுத்த செகண்டே மாறி ஆயிடும். குழந்தை இல்லைன்னு வரம் கேட்டு வேண்டிக்கிட்டு இந்த அம்மா மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டு தங்கத்தேர் செஞ்சாங்க. நம்ம எதை நினைச்சு வேண்டனாலும் அது உடனுக்கு உடனே நடக்கும். அதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த அம்மன் தான் நம்ம பத்மாவதி அம்மன். நன்றி.
2: சரண் கோயில சுத்தி வராரு, அவர் பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி வாத்தியார கூட இருப்பாரு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டுருமா?
1: நிச்சயமாப்பா, பாக்கிறதுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒரு மாதிரி இருக்காரு.
2: ஆமா ஆமா,
1: அவர்கிட்ட கேட்டா நிறைய செய்தி சொல்லுவாரு போல இருக்கு.
2: ஐயா வணக்கம், நாங்க பாண்டிச்சேர்ந்து வந்துக்கிறோம். நண்பர் சரண், நாங்க 2 பேர் தான் வந்தோம். நண்பர் தான் கூட்டிட்டு வந்தாரு கோயிலுக்கு. அதனால கோயிலை பத்தி பல விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
4: என்னுடைய பெயர் முனைவர் பா ஜீவகன். நான் இந்த விழுக்கம் கிராமத்தை சார்ந்தவன். திண்டிவனம் வட்டத்தில் விழுக்கம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சமண கோவிலை பற்றி தான் இன்று நிகழ்வில் பார்க்க இருக்கிறோம். ஒன்று தொட்டு தோன்றிய இந்தியாவினுடைய பழம்பெரும் மதமாக இருப்பது சமணம். சமண கோவில்கள் இங்கே அதிகமாக காணப்படுகிறது. அப்படி

0: விழுக்கம் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகவான் ஆதிநாதர் ஜினாலயம், அதனுடைய வரலாற்றை பற்றியும் அதனுடைய தொன்மையை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த நிகழ்வில் நாம் காண இருக்கிறோம். அருகர் கோவில்களை அனைத்துமே ஜினாலயம் என்று சொல்வது வழக்கம். அப்படி இந்த ஜினாலயம் எந்த மன்னர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது என்று அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. சற்றேறக்குறைய 1200 ஆண்டுகளுக்கு முன் பழமை மிக்க ஒரு கோவிலாக இருந்திருக்க வேண்டும். பூர்வ குடிகளாக இங்கே சமணர்கள் ஒரு 60 குடும்பங்கள் இங்கே நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவிலினுடைய மூலவர் 24 தீர்த்தங்கரர்களே முதல் தீர்த்தங்கரராக இருக்கக்கூடிய பகவான் ஆதிநாதர். அந்த ஆதிநாதருக்காக எழுப்பப்பட்ட கோவில் தான் இது. இந்த கோவில் சற்றேறக்குறைய 1 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. மகாமண்டபம், அர்த்த மண்டபம், மானஸ்தம்பம் என்று அழகான ஒரு தோரணையில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இந்த ஆதிநாதருக்காக எழுப்பப்பட்ட கோவிலில் பகவான் பார்ஸ்வநாதர் 23வது தீர்த்தங்கரரும் இங்கே கோயில் கொண்டிருக்கிறார். அவருக்குத்தான் தினமும் இங்கே பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடப்பது வழக்கம். இந்த கோவிலுக்கென்று வருமானமாக 40 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால், பகவான் பார்ஸ்வநாதருடைய யட்சன் யட்சியாகிய தரணேந்திரன் பத்மாவதி அம்மன் இங்கே சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பத்மாவதி அம்மன் மிக மூர்த்திகரமான ஒரு அம்மனாக இருக்கிறார். சமணர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளையும் வழிபாடுகளுக்கும் திருமண வைபவம் கல்வி சம்பந்தமான எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே அம்மனுக்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு தொடங்குவது வழக்கம். அப்படி மிகச்சிறந்த ஒரு பத்மாவதி அம்மனுடைய அருளுக்காக இங்கே பக்தர்கள் தினம் தினம் வந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. அவர்கள் வேண்டுதலும் பிரார்த்தனையும் வெகு சிறப்பாக ஈடேறி கொண்டிருக்கிறது. மூல விக்கிரகம் எப்பொழுது வைத்தது என்று மட்டும் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. ஆனால் அதன் பிறகு இங்கே 5 நிலை கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது 1912. அதன் பிறகு பார்த்தால் 1964 இந்த அழகான ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. 1974 மானஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய மன தூய்மை கம்பம் சற்றேறக்குரிய 24 அடிகள் உயரத்திலே அமைத்திருக்கிறார்கள். 1984 பத்மாவதி அம்மனுக்கு என்று ஒரு புதிதாக கோவில் நிர்மாணம் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. 1990 ஊஞ்சல் மண்டபம் என்று ஒன்று நிறுவியிருக்கிறார்கள். பிறகு 1992 தர்மதேவி அம்மனுக்கு கோபுரத்தை புதுப்பித்திருக்கிறார்கள். 1993 ஐம்பெருமிழா வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஒரு 40 நாட்களுக்கு முன்னால் இந்த கோவிலில் மிக அற்புதமாக கும்பாபிஷேகமும் நிறைவேறியிருக்கிறது. ஆகவே இப்படி தொடர்ந்து விழாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பழமை மிக்க ஒரு கோவிலாக இந்த அருகர் ஜினாலயம் இருக்கிறது. இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த புலவர் தோ ஜம்புகுமாரன் அவர்கள் இந்த கோவிலை பற்றி ஸ்ரீ ஆதிநாதர் பதிகமும் ஸ்ரீ பத்மாவதி அம்மன் பதிகமும் எழுதி சிறப்பு செய்திருக்கிறார். ஆகவே இது ஒரு பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. இந்த தமிழக ஜெயின க்ஷேத்திர மாலையிலே முதலாவதாக இந்த விழுக்கம் கோவிலை பற்றி வெகு அழகாக ஜம்புகுமாரன் அவர்கள் பதிகமாக பாடியிருக்கிறார். இப்படி பல சிறப்புகள் நிறைந்தது நமது விழுக்கம் கோவில். இந்த கோவிலினுடைய பகவான் ஆதிநாதரையும் பகவான் பார்ஸ்வநாதரையும் தரணேந்திரன் பத்மாவதி அம்மனையும் வணங்குவதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜைனர்கள் மட்டுமல்லாமல் வட இந்தியாவிலிருந்தும் பல சமண குடும்பங்கள் தரிசனத்திற்காக வருவதும் இங்கே பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக வருகை தருவதுமாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து சமண கோவில்களுக்கும் மேல் சித்தாமூர் என்று சொல்லக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் தலைமை பீடம் அமைந்திருக்கிறது. அது ஸ்வஸ்திக் ஸ்ரீ லட்சுமிசேன பட்டாரக பட்டாச்சாரிய சுவாமிகள் தான் பரிபாலனம் செய்கிறார். அங்கே ஒரு அழகான ஒரு திருத்தலம் அமைந்திருக்கிறது, பகவான் பார்ஸ்வநாதருடைய திருத்தலம். அங்கே ஜைன மடம் இருக்கிறது. சமணர்களுக்கு என்று ஒரு அற்புதமாக மிகப்பெரிய ஒரு மரத்தேர் இருக்கிறது. ஆக அந்த மடாதிபதி தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து சமண கோவில்களுக்கும் தலைமை பீடமாக இருந்து எல்லா விசேஷங்களும் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இந்த மேல் சித்தாமூருக்கும் விழுக்கத்திற்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கிறது. இந்த விழுக்கம் ஜினாலயம் திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லும் பாதையில் திண்டிவனத்திலிருந்து 13 கிலோமீட்டரிலும் செஞ்சியிலிருந்து வந்தாலும் 13 கிலோமீட்டரிலும் 1 கிலோமீட்டர் உள்ளார வருமாறு அமைந்திருக்கிறது. திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லும் சாலையில் தீவனூர் என்ற கிராமத்தை அடுத்து விழுக்கம் என்ற கிராமத்திற்கு 1 கிலோமீட்டர் உள்ளே கூட்டுப்பாதை வழியாக வந்தால் இந்த விழுக்கம் ஜனாலயத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.
1: குமார், இந்த கோயில்ல ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது, ஆனா தேரு உள்ள இருக்குது, உள்ள இருக்கு, அப்படியே போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் கேளம்பா.
2: ஆமா ஐயா, தேரு உள்ள இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம், கொஞ்சம் திறந்து காட்டுங்களா ஐயா, தேரை கொஞ்சம் பாத்துட்டு போறோம்.
1: குமார, அங்க பாருப்பா.
2: ஆமா,
1: கடையில இருக்க தங்கம்லாம் இங்கதான்ப்பா இருக்குது.
2: ஆமா,
1: தங்கத்திலேயே தேர் செஞ்சிருக்காங்கப்பா.
2: தங்கத்தேரு?
1: ஆமாப்பா, பாக்கறதுக்கே கண்குள்ளா காட்சியா இருக்குது.
2: ஜொலிக்குது பாப்பா.

0: பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல இருக்க.
1: ஆமா, இது இருக்க ரெண்டு குதிரை.
0: ஆமாப்பா, இது பத்தின செய்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்பா.
1: சரி சரி. சரண், இந்த தங்க தேரு ஒரு 20 அடி இருக்குமா?
0: தோராயமா ஒரு 12 அடி இருக்கும்பா.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா.
1: கண்கொள்ளா காட்சியா இருக்கும், அதை பாத்துட்டே இருக்கும் போல இருக்குதா?
0: ஆமாப்பா, இது சம்பந்தமா செய்திய நம்ம கட்டாயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப மத்தவங்களும் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டையும் இந்த கோயில் பத்தின செய்தி, அப்புறம் இந்த கோயில் வந்து புனரமைச்சது, அந்த ராஜகோபுரம் எப்ப கட்டினாங்க, அப்புறம் அந்த கோயில மணி அடிச்சுட்டே இருக்குல்ல, அது சம்பந்தமான செய்தி எல்லாத்தையும் கேளுப்பா.
1: ஆமா,
0: ஒருத்தரையும் விட்டுறாதப்பா.
1: அம்மா வணக்கம், அறிமுகப்படுத்திங்க. நாங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கிறோம். இந்த கோயிலுடைய சிறப்புகள், இந்த விழாக்கள் எப்ப நடக்கும், அதை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன் எங்களுக்கு.
2: வணக்கம், என்னுடைய பெயர் வந்து ரத்னகுமாரி. நான் வந்து விழுக்கத்துக்கு மருமகளாக வந்து 34 ஆண்டுகள் ஆகிறது. அனைத்து மக்களுமே இங்க வந்து பத்மாவதி அம்மன் கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும், தங்கத்தேர் இழுப்பதற்கும் வேண்டுதல் வேண்டிக் கொண்டால் உடனே நடந்து அனைவரும் வந்து பத்மாவதி அம்மனுக்கு பூஜை சுக்கிராவரம் செய்து, தங்கத்தேரில் அவர்கள் விரும்பும் தீர்த்தங்கரோ பத்மாவதி அம்மனோ வைத்து கோயிலை சுற்றி ஒரு முறை அதற்கு பூஜை அனைத்து அலங்காரங்களும் செய்து அனைவருமே சிறப்பாக கொண்டாடுகின்றனர். எல்லாத்துக்குமே வந்து பத்மாவதி அம்மன் கிட்ட வேண்டுதல் பண்ணி எங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே சிறப்பாக நிறைவேற்றி நாங்களும் வந்து நிறைய பூஜைகளும் தங்கத்தேர் ஊர்வலமும் செய்து திருவிழாவும் எங்க ஊர்ல நடைபெறும். அம்மனுக்கு வந்து சிறப்பா பாத்தீங்கன்னா பாலாபிஷேகம், ஆடி மாசத்துல 5 வெள்ளி வந்தாலும் 4 வெள்ளி வந்தாலும் அத்தனை வெள்ளிக்கிழமையும் வந்து சிறப்பான அலங்காரம் செஞ்சு சுக்கிராவாரம் செய்யக்கூடிய பழக்கம் உண்டு. முதலிலேயே இருந்து பௌர்ணமி அன்று வந்து 108 குடங்களிலே பாலாபிஷேகம் செய்யக்கூடிய விழாவும் உண்டு. அத்துடன் நவராத்திரி அன்று 10 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து வேண்டிக் கொண்டு அவர்கள் வந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் பூஜையும் செய்து அனைவருக்கும் மஞ்சள் குங்குமம் பிளவுஸ் பிட்டு அப்புறம் வந்து பாத்திரம் இனிப்புகள் அனைத்துமே வழங்கி இந்த நவராத்திரி விழாவை மிகவும் சிறப்பாக விழுக்கம் கிராமத்தில் இந்த விழாக்கள் அனைத்தும் வந்து அம்மனுக்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்மா, கோயிலுக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், செய்திகள் கொஞ்சம் சொல்லுங்க.
3: என் பேர் பிரேமா, நான் விழுக்கத்தில் இருந்து பிறந்து வளர்ந்திருக்கேன். நாங்க சின்ன வயசுல இருந்தே இந்த பத்மாதி அம்மனுக்கு வந்து 108 சுத்து வெள்ளிக்கிழமை சுத்தி நம்ம வேண்டுதல் என்ன கேட்டாலும் அந்த அம்மா வந்து நிறைவேற்றுவாங்க. யுகாதி பண்டிகைன்றது ரொம்ப முக்கியமா இங்க விசேஷமா கொண்டாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் தூரத்துல குணசாகர் ஜெயின்ற மண்டபம் ஒண்ணு இருக்கு. தெலுங்கு வருஷ பிரபு அன்னைக்கு ஈவினிங் போனா கேட்டு கலசம் பூஜை செஞ்சு சாப்பாடு போடுறேன்னு வேண்டிக்கிட்டு அது நிறைவேறணும்னே மறுபடியும் சாப்பாடு போட்டுருக்காங்க. எனக்கே நடந்துச்சு. நன்றி, வணக்கம்.
1: சரண், அதோ அந்த பக்தர் இருக்காங்கல்ல, அவங்க பேரு யசஸ்வதி. அவங்க என்னுடைய நண்பருடைய அக்கா. ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க, அங்க என் நண்பர் கூட்டிட்டு வந்திருக்கான். சரி சரி, அவங்க கிட்டையும் போயிட்டு கோயிலை பற்றிய சிறப்புகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நான் அகலூர்ல பிறந்திருக்கேன். 73 வயசு ஆகின்றன. இந்த ஊர்ல தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சின்ன வயசுல வந்து இந்த குளத்தங்கார பூஜையில யுகாதி திருவிழாவில வந்து நான் பிரார்த்தனை பண்ணி போயிருக்கிறேன். 73வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கொண்டு வந்தேன். இங்க இருக்கிற ஜினாலயமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் இங்க இருக்கிற பிம்பங்களையும் சாமிகளையும் ஒத்துரு கூட நான் மறக்க மாட்டேன். நான் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மந்திரங்களை நான் வந்து சொல்லுவேன். பஞ்சமகா மந்திரம்ன்றது, அந்த மந்திரத்தை சொன்னா எவ்வளவு கஷ்டங்களும் விலகி இருக்கும். அந்த உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து இங்க அதை சொல்லுவாங்க செய்வாங்க. இன்னும் அந்த பிம்பத்தை கும்பிட்டு கொஞ்ச நேரம் நின்னு போகணும்னு தோணுமே தவிர நம்ம வீட்டுக்கு போகணும்ன்ற எண்ணமே எனக்கு வராது. இப்போ வந்து இங்க இருக்கிற ஜனாலயங்கள், இந்த சமஸ்த சாவிகள், இந்த சமத்துவத்தை பற்றி நாங்க சொல்றதும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் நிறைய செய்வோம். ஆஸ்தானிகம் செய்வோம். சித்திர மாசம் பிறந்து ஒரு திருவிழா செய்வோம். அது மாதிரி இந்த ஊர்ல நிறைய திருவிழாக்கள் அடிக்கடி நடக்கும். அதுலயும் இப்போ ஒரு 12 வருஷ காலமாக தேர் ஆரம்பிச்சு செய்திருக்கிறாங்க. ராஜஸ்தான் இருக்கிறவங்களும் வந்து இதை பார்த்து தேர் வந்து கோயில சுத்தி வரணும் ஒரு அபிப்பிராயம் வந்து எவ்வளவு பிரார்த்தனை எல்லாம் செய்து போயிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பிரார்த்தனையும் நிறைவேற்றி இருக்குது அந்த அம்மா. அதனால நிறைய பேர் வராங்க, நல்லது நடக்குதுங்க. எங்களுக்கு எந்த குறைகளும் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறோம் இந்த ஊர்ல. தெரிஞ்சதுலயும் இந்த ஜனாதிங்களை பத்தி ஒரு பக்தி கோட்டி சொல்றேங்க. நான் கஷ்டங்கள் நீங்கும், நமக்கு தேவையான புண்ணியங்கள் கிடைக்கும், கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் விலகி நிற்கும். ஆகையினால வந்து நாங்க இதை சொல்லின்னு இருக்கிறோம். பக்தி கோட்டியை கொஞ்சம் சொல்றேன்.

தேவாலயங்களுக்கும் 925,47,458 ஜனபிம்பங்களுக்கும் அனந்தானந்த சங்கை உதாகிய சித்த பரமேதிகளுக்கும் அனந்தானந்தவாரம் நமோஸ்து நமோஸ்து நமோஸ்து. 28 மூலகோணம், 36 உத்தரகோணம், 18,000 சீலாச்சாரம், 84,00,000 குணவிரதம், 100 கோடி மகாவிரதம் தரித்த சப்தரித்த சம்மன்னர்களுமாகிய கனதராஜி பரமதேவர்களுக்கும், 42 பரமாகமொழி தரித்த திரையோசகிரீந்த மகாமணிவர்களுக்கும், 8,99,99,997 சர்வசம்மேத்தர்களுக்கும், நித்தியம் திருசந்தியா காலங்களிலேயே திகணசுத்தியினாலே திருவிருட்சணம் செய்து அனந்தானந்தவாரம் நமோஸ்து நமோஸ்து நமோஸ்து. சர்வாத சித்திக்கு மேல் 12 யோஜனை வீரம், செந்தளவில் கிழக்கு மேற்கு ஒரு கை நகலும், வடக்கு தெற்கு 7 கை நகலும் ஆகிய அஷ்டமபிரதியாகும். அஷ்டமபிரதியின் பேரில் 8 யோஜனை வீரம், 45,00,000 விசாரமும் ஆகிய சித்தசலையாகும். சித்தசலையின் பேரில் 107 தர்மகண்டமாகும். தர்மகண்டத்தில் உண்டான ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் சபசலிகை கொண்டு ரப பிரபாவத்தால் கண்மட்சயம் செய்து மோட்சத்தை அடைந்த உட்கிஷ்ட அபகாசர்கள் 525 வருமும், ஜெகன்னி அபகாசர்கள் 7 முழ வரும், மத்தியம் அபகாசர்கள் நானா பிராங்களாகும். அப்படிப்பட்ட சித்த பரமேதிகளுக்கும் அனந்தானந்தவாரம் சாஸ்தாங்கமாக நமோசு நமோசு நமோசு. ஸ்ரீ குந்தகுந்தாச்சாரியாருக்கு நமோசு நமோசு. குணபத்ரா

0: ஜனவிஷபாய நமகாம் அஸ்த கர்மங்களை கெடுத்து அனந்த ஞானத்தை பெற்ற அருகத் பரமேஜிகளும் சித்த பரமேஜிகளுக்கும் மூன்று குறைந்த நமகோடி மகாமுனிகளுக்கும் அனந்த அனந்தவாரம் சாஸ்தாங்கமாக நமோசு நமோசு நமோசு. இந்த மந்திரத்தை ஏன் சொல்றேன்னு கேட்டா, இந்த முனிகள்லாம் இந்த சுவாமிகள்லாம் சித்த சேத்திரம் அந்த மாதிரி சேத்திரங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வசிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரும் கேட்டா சமணர்கள் தான் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. ஆகியனாலதான் சிராவகர்லாம் நாங்க சொல்லி கும்பிடுறது. அப்படி கும்பிட்டா அந்த மாதிரி பிறவி இல்லாத மோட்சம் எங்களுக்கும் ஒரு நாள் கிடைக்க வேணும் அப்படின்றத வச்சுதான் நாங்க அதை சொல்லி கும்பிடுறோம். நன்றி, வணக்கங்க.
1: வணக்கம்மா. கோயில சுத்தி பார்க்க வந்திருக்கோம், கோயிலுடைய சிறப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: என் பேர் சாந்தி, நான் நல்லூர்ல பிறந்தேன். விடுக்கத்துல வந்து நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். 46 வருஷம் ஆகுது நான் வந்து. எல்லா விசேஷமும் நல்லா சிறப்பா நடத்துவாங்க. எங்க பசங்க எல்லாம் எப்பயுமே வந்து கோயிலெல்லாம் வருவாங்க. நானும் வந்து ரெண்டு வேளையும் கோயிலுக்கு வந்து போவேன். நாங்க 8 நாளைக்கு இந்த ஆஷ்டானியும் போது நாங்க கோயிலுக்கு வருவோம். வளகுண்டு வந்து சுத்தி வருவோம். 3 வாரம் வரும். நான் காலையில நைட்டுக்கு 4 வீடு சுத்தி வருவோம். அந்த 8 நாளைக்கு வந்து கீரை கிழங்கு பூண்டு எதுவும் நாங்க சாப்பிட மாட்டோம். அவ சுத்தமா இருப்போம். நான் எங்க வீட்டுல எங்க பாப்பாக்கெல்லாம் நல்லா வேண்டிக்குவேன். அம்மனை பத்தி தான் நிறைய நான் வேண்டுவேன். நான் நம்ம நினைச்சின்னு வந்தாலே உடனே அவங்க கொடுப்பாங்க, அருள் கொடுப்பாங்க. எல்லாமே கரெக்டா நடக்கும். எனக்கு நடந்திருக்குது நிறைய. எங்க பசங்க நல்லா நல்லா இருக்காங்க. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்மா. சரண், அது அங்க நிக்கிறாங்கல்ல ஒரு பக்தர், அவங்க பேரு குமாரி. இவங்களும் எஸ்எஸ்வதியோட பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. இவங்க கிட்டயும் கோயில பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். ஆதிநாதர் கோயில பற்றி கொஞ்சம் சொல்லுங்களாம்மா.
3: எனது சொந்த ஊர் திண்டிவனம் வட்டம் பெருமண்டூர் கிராமம். அங்கு நான் பிறந்த ஊரில் ஆதிநாதர் பகவான் தான். இங்கு நான் வாக்கப்பட்ட ஊரிலும் ஆதிநாதர் பகவான் தான். முதல் முதலில் என் தகப்பனார் வந்து இங்கு பார்த்தபோது என் குழந்தை பிறந்த ஊர் ஆதிநாத பகவான், போற ஊர் ஆதிநாத பகவான், திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். இங்கு உள்ள பெரியவர்கள் சொன்னார் ஒருவர், இன்னும் ஒன்னு அந்த வீட்டுல யாரு திருமணம் பண்ணாலும் ரொம்ப நாள் ஜென்ஸ் இருக்க மாட்டாங்கன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை தெய்வ வாக்கா சொன்னாரு. 30 வருஷத்து

0: பொருள் வயசுன்னு நினைக்கிறமா நீ நல்லா இருப்பன்னு சொன்னாரு எங்க மகப்பனார். ஆகஸ்ட் 1st எனக்கு 50 ஆகுது திருமணம் ஆகி. அந்த ஆதிநாதர் பகவான் அருளாலும் பார்ஸ்வநாதர் அருளாலும் அந்த பத்மாவதி அம்மன் அருளாலும் நாங்கள் நல்ல முறையில் இருக்கிறோம். எங்கள் 2 குழந்தைகளும் நல்ல முறையில் படித்து அவர்கள் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆதிநாதர் பகவான் அருளாலும் அந்த பத்மாவதி அம்மன் அருளாலும் யுக ஆதி அப்படின்னு தெலுங்கு வருஷ பரப்புன்னு சொல்றாங்க. அந்த யுகத்துல ஆதிநாதர் 6 தொழில் கண்டுபிடிச்சு கொடுத்தார் மக்கள் வாழ்வதற்கு. அனைத்து உயிர்களிடமும் சமமாக இருப்பதுக்கு பெயர் தான் சமணம். அந்த ஆதிநாதர் பகவான் அருளால இங்க முதல் விசேஷம் விழுக்கம் என்றாலே யுக ஆதிதான். குளத்தங்கரையில அமைந்திருக்குது பாதம், அது பென்ஷன் வைப்பாங்க. இன்னா வேண்டுதல் வச்சாலும் இந்த பத்மாவதி அம்மன் வேண்டுதல் பண்ணி கொடுத்துருவாங்க. நவராத்திரி 9 நாட்களும் மிக மிக மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்வீர்கள் என்றுதான் நான் இப்போது இதை நினைவுபடுத்துகிறேன். அரசாங்கமே பார்த்து மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை நாளாக அறிவிச்சாங்க. மகாவீர் தான் சமண மதத்தின் முதல் இது அஹிம்சா பரமோ தர்மகி. அவர் வந்து உயிர் கொள்ளக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, மிகு பொருள் விரும்பக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இந்த 5 கடப்புகிறதான் அஹிம்சை என்று சொன்னார். உங்களுடைய மூல மந்திரமே அருகந்தானம் சித்தானம் ஆயிரியானம் ஒச்சாயானம் நமோ லோய சபசாகுணம். இந்த பஞ்ச மந்திரம் இந்த 5 மந்திரத்தையும் உபச்சாலே எங்களுக்கு நல்ல கதி கிடைக்கும். இந்த லாஸ்ட் நிலைமையில இருக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை தான் கிட்ட போய் ஓதுவாங்க. அவங்க நல்ல கதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரின் பெருமை என்னவென்றால் தற்போது 10 தங்கரதம் உருவாகி இருக்கிறது. அனைத்து மாநிலத்திலும் உள்ள அனைவரும் வந்து இங்கு தரிசனம் செய்கின்றார்கள். மற்றபடி 3 கிலோமீட்டர்ல மரத்தால் ஆன ரதம் உள்ளது, அது இந்த விழுக்கம் கிராமம் இல்லை. அத்தனை ஜெயின ஊர்களுக்கும் முதன்மையான கோவில் முதன்மையான ரதம் அதான். அதற்கு மகாவீர் ஜெயந்தி அன்று எங்கு உள்ள ஜெயினரும் அங்கு சென்று வருவோம். அது முக்கியமான நாள் எங்களுக்கு. மற்றபடி இந்த ஊர்ல எந்த விசேஷம் நடந்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா நடக்கும். இந்த ஊர்ல இப்ப இருக்கிறவங்களும் இந்த கோயில் மெயின்டைன் பண்றது பாத்துக்கிறது எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த சிறப்பு எல்லாம் கொண்ட இந்த ஜினாலயத்தை பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தில் இருந்து வந்து எங்களை பேட்டி எடுத்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்குவது ஏதனின் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதனின் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதனின் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதனின் விரதம் காக்கவே. ஆற்ற வேண்டியது நல்லறம், நீக்க வேண்டியது சினம், ஆய்ந்து கொள்ள வேண்டியது உயர் ஞானம், வழுவாது காக்க வேண்டியது உயர் ஒழுக்கமாகும். இதுதான் எங்களுடைய அறிவுரை. நன்றி, வணக்கம்.
1: சரண், இந்த கோயில பாக்க பாக்க பாத்துக்கிட்டே இருக்கு போல இருக்கு. இதே ஊர்ல வாழணும் போல இருக்கு. எனக்கா
2: இதே ஊர்ல எல்லாம் நம்ம வாழ முடியாது. ஆனா கோயில பத்தி பல்வேறு செய்திகள் இருக்கு. இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இந்த கோயில பத்தி இருக்குது. வரலாற்று தரவுகள் எல்லாம் இருக்குதுப்பா. நாம கொஞ்சம் வெளில போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம திருப்பி இங்க வரலாம்.
1: சரி சரண், எனக்கு தீவனம் கூழ் வாங்கி கொடுத்தா போதும் ஒரு தும்பு.
2: அதுக்கு நம்ம மெயின் ரோடு தான் போகணும்.
1: அப்படியா?
2: போயிட்டு வந்துருவோமா?
1: போயிட்டு வந்துருவோம்.
2: சரி சரி.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது தாயினி தயை காட்டுமா, குந்தன் தாமரை விழி காட்டுமா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பின் உதவி எஸ் ஜெயஸ்ரீ. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் சரணாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், குமாராக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியினை வரும் வாரத்தில் கேட்கலாம். காத்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரங்கள்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கை ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி வி சுந்தரவள்ளி அவர்கள் பாடியுள்ளவை இடம்பெறுகிறது. தொடக்கமாக குடத்தாமரை என தொடங்கும் விருத்தாசலம் திருப்புகள்.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம் மேகாலயா சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட்டார்.

0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது அவையில் இதுபோன்று இடையூறு ஏற்படுவது முறையானது அல்ல என்று கூறிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார். வங்கி ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் வங்கி நடைமுறைகள் தொடர்பான சட்ட விதிகளை வகுக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இவை தவிர வரி மற்றும் இதர சட்டத்திருத்த மசோதாக்களும் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமது உரையில் அரசுக்கு எதிராக தரக்குறைவான பேச்சுக்களை பயன்படுத்தியதாகவும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவரது பேச்சு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் திரு உதயநிதியின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 குற்ற வழக்குகள் பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு, பெண்களின் கண்ணியத்தை குறைத்தல், வேண்டுமென்றே அமைதியை குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டது, கலவரத்தை தூண்டுதல், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவது, ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பேசுவது உள்ளிட்ட வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்கரையில் உள்ள திரு உதயநிதி இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது கைது குறித்த தகவல்கள் பரவியதை அடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின் வாகனத்தில் சென்ற திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நாணயங்களின் கண்காட்சியில் பங்கேற்று அவற்றை வாங்குவதற்காக பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோ பதிவு போலியானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்று எந்தவொரு நபரையும் பிரதமர் அங்கீகரிக்கவில்லை என்றும் தவறான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் 1 ₹25.50 விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் 1 ₹22 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் ஏற்றுமதி தீர்வை லிட்டர் 1 ₹3.50 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல்

0: 15 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மாணவர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அரசு உறுதியளித்திருக்கும் நிலையில் அதனை செயல்படுத்துவதில் சில சட்டப்பூர்வ சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவை அமைப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 18 உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 உயிரிழந்துள்ளனர், 7 காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நூற்றுக்கணக்கான மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அந்த தேவாலயத்தை ஒட்டியிருந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கு வகை செய்கிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பிரதான் மந்திரி சாராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்கள் அல்லது பூம்புகார் சுற்றுலா அலுவலர் வளாகத்தில் உள்ள சுற்றுலா அலுவலர் ஆகியவற்றை நேரில் அணுகி பயன்பெறலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அசாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒடிஷாவில் உள்ள நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முதற்கட்டமாக 110 ரூபாய் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆறுநொடி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: பாவலுக்காக கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று எழுந்து நின்று சத்தமிட்டாள் தாய். எல்லாருக்காகவும் தானே அவன் வேலை செய்தான். யார் செய்கிறது? ஒவ்வொருவரும். நீ அப்படியா நினைக்கிறாய்? அது மட்டும் நடக்காத காரியம்.

சிரித்துக் கொண்டே அவன் வெளியே நழுவிவிட்டான். அவனது நம்பிக்கையற்ற வார்த்தைகள் அவளது பரிதாப நிலையை மேலும் மோசமாக்கியது. அவனை அவர்கள் அடித்தால், சித்திரவதை செய்தால், தன் மகனது உடம்பெல்லாம் அடிபட்டு பீந்து போய் ரத்தம் ஒழுகிக் கொண்டிருக்கும் காட்சியை கற்பனை பண்ணித்தான் பார்த்தாள். அதை நினைத்தவுடனே அவளது உள்ளத்தில் ஒரு நடுக்கமும் பயமும் குளிர்ந்தோடி குத்தியது. அவளது கண்கள் குத்தல் எடுத்தன. அன்று முழுவதும் அவள் அடுப்பு மூட்டவில்லை, சாப்பிடவும் இல்லை, தேநீர் கூட அருந்தவில்லை. இருட்டி வெகு நேரம் கழிந்த பிறகுதான் ஒரு துண்டு ரொட்டியை கடித்து தின்றாள். அன்றிரவு அவள் படுக்க சென்றபோது அவளது வாழ்க்கையில் இதுவரை இந்த மாதிரியான சூன்ய உணர்ச்சியும் தனிமை உணர்ச்சியும் என்றுமே இருந்ததில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். கடந்த சில வருஷங்களாகவே அவள் ஏதோ ஒரு முக்கியமான நன்மை தரும் விஷயத்தையே எப்போதும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பழகி போய்விட்டாள். அவளை சுற்றிலும் உற்சாகமும் உவகையும் நிறைந்த இளைஞர்களின் கலகலப்பு நிறைந்திருந்தது. அந்த நன்மைக்கெல்லாம், எனினும் ஆபத்தான வாழ்க்கைக்கெல்லாம் துண்டுகோலாயிருந்த தன் மகனது முகத்தையே அவளுக்கு பார்த்து பார்த்து பழக்கமாயிருந்தது. இன்றோ அவன் போய்விட்டான். அவன் மட்டுமா? எல்லாமே போய்விட்டன. அன்றைய பகலும் அந்த நாள் இரவு மெதுவாக கழிந்தன. இதையும் விட மெதுவாக நகர்ந்தது அடுத்த நாள். யாராவது வருவார்கள் என்று அவள் எதிர்பார்த்தாள். யாருமே வரவில்லை. மாலை வந்தது. கருக்கிருளும் சூழ்ந்தது. குளிர்படிந்த மழை பெருமூச்செறிந்து கொண்டே சுவர்களிலும் சலசலத்து பெய்தது. புகைக்கூண்டு வழியாக ஊத காற்று ஊளையிட்டு அலறிற்று. தரைக்கடியிலே ஏதோ ஓடுவது போல் இருந்தது. கூரை சரிவிலிருந்து மழைத்துளிகள் சொட்டின. அவை சொட்டி சொட்டி விழும் ஓசையும் கடிகாரத்தின் பெண்டுல ஓசையும் ஒன்றோடு ஒன்றாய் முழங்கி கலந்து ஒலித்தன. அந்த வீடு முழுவதுமே லேசாக தலையசைத்து ஆடுவது போல தோன்றியது. மனத்திலே கவிந்திருந்த சோக உணர்ச்சியால் சுற்றுப்புறத்தில் இருந்து பழகிப்போன பொருள்கள் அனைத்தும் உயிரற்றனவாகவும் அந்நியமாகவும் தோற்றமளித்தன. ஜன்னல் கதவில் யாரோ தட்டுகின்ற ஓசை கேட்டது. ஒரு தடவை, ரெண்டு தடவை. அவளுக்கு அந்த மாதிரி ஓசை பழகி போனதுதான். எனவே அவள் அதை கேட்டு பயப்படுவதில்லை. ஆனால் அன்று அந்த ஓசையை கேட்டதும் இதயத்தில் இன்ப வேதனை சில்லிட்டு குளிர அவள் துள்ளி எழுந்தாள். தெளிவற்ற நம்பிக்கைகள் அவளை உடனே எழுந்து நிற்க செய்தன. தன் தோள் மீது தன் போர்வையை இழுத்து போட்டுக்கொண்டு அவள் கதவை திறந்தாள். சமோயிலவ் உள்ளே வந்தான். அவனை தொடர்ந்து இன்னொருவனும் வந்தான். அவன் தன் தொப்பியை நெற்றி வரையிலும் இழுத்து விட்டிருந்தான். கோட்டு காலரை மேல் நோக்கி திருப்பி மடித்து கழுத்தையும் முகத்தையும் மூடியிருந்தான். உங்களை எழுப்பிவிட்டோமா நாங்கள் என்று வணக்கம் கூட சொல்லாமல் கேட்டான் சமோயிலவ். வழக்கத்துக்கு மாறாக அன்று அவனது குரலில் ஆர்வமும் சோகமும் கலந்து துரித்தன. நான் தூங்கவே இல்லை என்று பதில் அளித்துவிட்டு அவர்களது பேச்சையே எதிர்நோக்கிக் கொண்டிருந்தாள். சமோயிலாவின் கூட்டாளி தனது தொப்பியை அகற்றிவிட்டு கரகரத்து சுவாசித்தான். தனது தடித்த கரத்தை நீட்டினான். வணக்கம் அம்மா. என்னை தெரியவில்லையா என்று ஒரு பழைய நண்பனைப் போல் உரிமையோடு கேட்டான். நீங்களா என்று காரண காரியம் தெரியாத திடீரென எழுந்த உவப்போடு கேட்டாள் பெலகேயா. இகோர் இவானச்சா. அவனேதான் என்று பதில் அளித்துவிட்டு அவன் தேவாலய பாடகர்களின் முடியைப் போல் வளர்ந்திருந்த அவனது நீண்ட மயிர் நிறைந்த தலையை தாழ்த்தி வணங்கினான். அவனது முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அவனது சிறிய சாம்பல் நிற கண்கள் தாயை பரிவுடன் நோக்கின. அவன் ஒரு தேநீர் பாத்திரத்தைப் போல் உருட்டையாகவும் சிறிதாகவும் தடித்த கழுத்தும் குட்டை கைகளும் உடையவனாகவும் இருந்தான். அவனது முகம் பிரகாசித்தது. நெஞ்சுக்குள்ளே ஏதோ கரகரத்து உருமுவது போல் அவன் ஓசை எழுப்ப சுவாசித்தான். நீங்கள் அறைக்குள் போங்கள், நான் உடைமாற்றிக் கொண்டு வருகிறேன் என்றாள் தாய். நாங்கள் ஒன்று கேட்க வந்திருக்கிறோம் என்று அக்கறையோடு சொல்லிக்கொண்டே புருவங்களுக்கு மேலாக அவளை ஒரு பார்வை பார்த்தான் சமோயிலவ். இகோர் இவானவிச் அடுத்த அறைக்குள் சென்று அங்கிருந்தே பேசத் தொடங்கினான். இன்று காலை நிக்கோலாய் இவானவிச், அவனை உங்களுக்கு தெரியுமல்லவா, அவன் சிறையிலிருந்து இன்று காலையில் வெளிவந்துவிட்டான். அம்மா என்று ஆரம்பித்தான் அவன். அவன்

0: சிறையில் இருந்ததே எனக்கு தெரியாது என்றாள் தாய். 2 மாதமும் 11 நாளும் ஆகிறது. அவன் அங்கே அந்த ஹஹோலை பார்த்தானாம். ஹஹோல் உங்களுக்கு தன் வந்தனத்தை தெரிவிக்க சொன்னானாம். பாவலும் சொல்லி அனுப்பியிருக்கிறான். நீங்கள் வீணாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாதென்று சொல்லியிருக்கிறான். அவன் தேர்ந்தெடுத்த மார்க்கத்தை வேறு யார் யார் தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கு சிறையிலே சில காலம் ஓய்வு பெறும் ஆனந்தம் கிட்டும் என்பதையும் அவன் உங்களிடம் சொல்ல சொல்லியிருக்கிறான். நம்முடைய முதலாளிகளின் தயவால் ஆனந்தம் கிட்டுவது நிச்சயமாம். சரி, நான் வந்த விஷயத்தை கவனிக்கிறேன். அம்மா, நேற்று மொத்தம் எத்தனை பேரை கைது செய்தார்கள் தெரியுமா? ஏன், பாவலை தவிர வேறு யாராவது உண்டா என்று கேட்டாள் தாய். அவன் 49வது நபர் என்று அமைதியாய் குறுக்கிட்டு பேசினான் இகோர் இவானவிச். தொழிற்சாலை நிர்வாகம் இன்னும் குறைந்தபட்சம் 1 டஜன் ஆட்களையாவது உள்ளே தள்ளும். இதோ இந்த இளைஞனை கூட. ஆமாம், என்னை கூடத்தான் என்று சோர்ந்து போய் சொன்னான் சமோஜ் லவ். பெலகையாவுக்கு என்ன காரணத்தாலும் முன்னைவிட சுலபமாக சுவாசிக்க முடிந்தது. நல்ல வேளை அவன் மட்டும் அங்கு தனியாக தவிக்க மாட்டான் என்ற எண்ணம் அவள் மனத்தில் மின்னிட்டு மறைந்தது. உடை உடுத்தி முடித்தவுடன் அவர்களோடு கலந்து கொண்டாள் அவள். இத்தனை பேரை கொண்டு போனால் அவர்களை அதிக நாள் உள்ளே வைத்திருக்க மாட்டார்கள் என்றே நினைக்கிறேன். நீங்கள் சொல்வது ரொம்ப சரி என்றான் இகோர் இவானவிச். இந்த மாதிரியாக அவர்கள் கெடுபிடி செய்வதை மட்டும் நாம் தகர்த்துவிட்டால் அப்புறம் அவர்கள் தங்கள் வாளை சுருட்டிக் கொண்டு ஓட வேண்டியதுதான். ஆமாம், நாம் மாத்திரம் துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதை நிறுத்திவிட்டால் போலீஸ்காரர்கள் இதுதான் சாக்கு என்று பாவலையும் அவனோடு சிறையில் தவிக்கும் தோழர்களையும் தாக்கு முனைவார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பதறிப்போய் கேட்டாள் தாய். சின்ன விஷயம்தான் என்று பதிலளித்தான் இகோர் இவானவிச். சமயங்களில் போலீஸ்காரர்கள் கூட தர்க்க ரீதியாக சிந்திக்கிறார்கள். நீங்களே நினைத்து பாருங்களேன். பாவல் இருந்தான், துண்டு பிரசுரங்களும் அறிக்கைகளும் பரவிக்கொண்டிருந்தன. பாவல் இல்லை, துண்டு பிரசுரமும் அறிக்கைகளும் இல்லை, எனவே அவன்தான் அவற்றை பரப்பினான் இல்லையா? அவர்கள் ஒவ்வொருவரையும் கடித்து குதறி தீர்க்க முனைவார்கள். போலீஸ்காரர்கள் ஒருவனை சின்னா பின்னமாக்குவதென்றால் அந்த மனிதன் இருந்த இடம் தெரியாமல் செய்துவிடுவார்கள். அதுதான் அவர்கள் வழக்கம் என்று துக்கம் தோய்ந்த குரலில் சொன்னாள் தாய். அடக்கடவுளே, நாம் இப்போது என்ன செய்வது? அவர்கள் அநேகமாக எல்லோரையுமே பிடித்து விட்டார்கள். அவர்கள் நாசமாய் போக என்று சமையல் அறையிலிருந்து சமோயிலவின் குரல் ஒலித்தது. நாம் நமது வேலையை தொடர்ந்து நடத்த வேண்டியதுதான். இது நாம் கை கொண்டுள்ள லட்சியத்துக்காக மட்டுமல்ல, நமது தோழர்களை காப்பாற்றுவதற்கும் கூடத்தான். ஆனால் வேலை செய்வதற்கு தான் ஆள் இல்லை என்று சிறு சிரிப்புடன் கூறினான் இகோர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: नई कार जीतने का मौका, वाओ, पापा को सरप्राइज दूंगी। बस थोड़ी सी तो उनकी डिटेल भरनी है।
3: रुक जा बुड्ढू।
4: व्हाट? ऐसे पॉपअप से सावधान रहो, स्कैमर्स पर्सनल डिटेल्स का गलत यूज कर सकते हैं।
2: तू समझ गई ना, रिलैक्स।
5: पर कार जीत जाते तो
6: पापा होमवर्क नहीं कराते।
4: RBI कहता है स्मार्ट बनो कूल रहो।
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1:05.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது காலேஜ் லைஃப் அப்படின்னாலே கெத்து அரட்டை எக்ஸாம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கோம். ஆனா சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துடுச்சுன்னா இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிப்போம். சைபர் கிரைம், டிராகிங், போலி வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு சட்டம் என்ன சொல்லுது, என்ன மாதிரியான தீர்வை நமக்கு கொடுக்குது. இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறது கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள். சோ இதெல்லாம் பத்தி நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: சோ இந்த காலேஜ் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்து ரொம்ப ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு லைஃப் தான் இல்லையா. பட் என்னதான் வந்து நம்ம ரொம்ப ஃபன் ஃபீல்டா அந்த லைஃப் வந்து போனாலுமே சில பிரச்சனைகள்ல நம்ம மாற்றப்போ வந்து அதுக்கு அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருடைய மனசுலயுமே வந்து இருக்கும், குறிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. சோ அப்படி இருக்கிறப்போ இப்ப இவங்களுக்கான அந்த சட்ட பாதுகாப்பு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், சோ இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கும். சோ அந்த வகையில வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சட்ட உரிமைகள் பத்தி சொல்லுங்க மேம்.
1: அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பொதுவாகவே மனிதர்களுக்கு வந்து சில கடமைகளும் இருக்கு, சில உரிமைகளும் இருக்கு. அதை வந்து நம்ம அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவோம். இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இவ்வளவு நாள் வந்து அது இப்பதான் வந்து அவங்க அந்த அடலசன்ட் ஏஜ்ல இருந்து அடல்ட் ஏஜுக்குள்ள போறவங்க, அதாவது சின்ன பசங்கள்ல இருந்து வளர்ற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, நாளைக்கு வந்து அவங்க தான் இந்த நாட்டினுடைய குடிமக்களா இருக்க போறவங்க. அதனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் தெரிஞ்சிருக்கணும். உரிமைகள் மட்டும் எடுத்துக்கிட்டு கடமைகள் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. உரிமைகள் கடமைகள் ரெண்டுமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை பத்தி நான் வந்து சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அது முதல்ல வந்து சமத்துவ உரிமை, அதாவது ரைட் டு ஈக்வாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஆண் பெண் பேதங்கள் இருக்கக்கூடாது. அதோட வந்து சாதி மத அடிப்படையிலான பேதங்கள் இல்ல வந்து சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அந்த மாதிரியான பேதங்கள் வந்து நம்ம இந்தியாவில வந்து கிடையாது. அதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க சமுதாயத்துக்குள்ள வந்து அவங்க தான் குடிமக்களை வாழ போறவங்க. அதனால அந்த சமத்துவத்தை வந்து நம்ம பேணினாதான் நம்ம நாட்டினுடைய இன்டெகிரிட்டி நம்ம சொல்லுவோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம படிச்சிருப்போம். பட் அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கறத வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னா இந்த ஒரு அடிப்படை உரிமையை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது பெண்களை வந்து எப்பவுமே வந்து ஆணுக்கு வந்து கீழே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அந்த மாதிரியான நினைப்பு வந்து பெண்களுக்கும் இருக்கக்கூடாது, அவங்களை அப்படி நடத்தக்கூடாதுங்கிறது ஆண் மகன்களுக்கும் தெரியணும். அதனால வந்து அந்த அடிப்படை உரிமை வந்து முதல்ல அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுல வந்து எல்லாரும் சமமானவங்க தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து முதல்ல அவங்களுக்கு வரணும். அப்பதான் ஒரு ஹெல்தியான ஒரு சமுதாயம் வந்து நாளைக்கு வந்து உருவாகும். அது வந்து இப்ப இன்னைக்கு வந்து நம்ம அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு வந்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு வந்து நம்ம சமுதாயத்துல மக்கள் வரப்போறவங்க. சோ அவங்க வந்து இது இந்த வயசுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து சமுதாயத்துக்குள்ள வந்து அவங்க ஒரு தனி மனிதனா வாழும் போது அந்த சொசைட்டி வந்து இன்னமும் பெட்டரா இருக்கும். அடுத்தது வந்து தனி மனித உரிமை, அதாவது சுதந்திரம், ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம்னா நான் வந்து எப்படி வேணாலும் இருப்பேன், நான் என்ன வந்து யாருமே வந்து தட்டி கேட்க கூடாதுங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் கிடையாது. இப்ப வந்து சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் செய்யறோம்னா கண்டிப்பா சட்டம் அதாவது தட்டி கேட்கும். இப்ப வீட்டுல வந்து சின்ன பிள்ளையா இருக்கவன், இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடலசன்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னா அடலசன்ஸ் டீனேஜினுடைய முடிவுல இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வீட்டுல ஒரு தப்பு பண்ணா அம்மாவோ அப்பாவோ இல்ல வீட்டுல இருக்கிற தாத்தாவோ யாராவது வந்து கண்டிப்பாங்க. அதே தான் வந்து இங்கேயும் வந்து அப்ளிகபிள் ஆகும். என்னன்னா ரைட் டு ஃப்ரீடம்ங்கிறது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம், அதாவது அடுத்தவங்களுடைய பிரச்சனையை வந்து அடுத்தவங்களுக்கு நீங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க போய் ஹெல்ப் பண்ணலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை வந்து நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் உண்டாக்காம நம்ம சட்டத்தை மீறாம நீங்க வந்து உங்களை வாழ்க்கையை அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து ரைட் டு ஃப்ரீடம் வந்து இங்க சொல்லப்படுது. ரைட் டு ஃப்ரீடம் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்துடக்கூடாது. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னா, அதாவது இந்த அடலசன்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னன்னா எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு. அதாவது இப்போ சோசியல் மீடியா இன்டர்நெட் அதுல நிறைய இருக்கு, பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு சொல்லிட்டு அவங்க நிறைய யூஸ் பண்றாங்க. அதுல வந்து எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்குது. அதே போல வந்து முகம் தெரியாத மனிதர்களுடைய பழக்கமும் உங்களுக்கு நிறைய ஏற்படுது. இப்ப வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் ஃப்ரெண்டுனா என் கூட படிக்கிறவங்க இல்லையா, முகம் பார்த்து நான் அவங்க கிட்ட பேசி பழகி அவங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இங்க வந்து முகத்தை மறைச்சிட்டு அந்த சோசியல் மீடியா அப்படிங்கறதுல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிறைய டெவலப் பண்ணிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டை விட அந்த ஃப்ரெண்டை தான் அவங்க வந்து பெருசா நினைக்கிறாங்க. இதனால பண இழப்புகள் கூட ஏற்படுது.
2: அதே போல மெசேஜ் ரிப்ளை வரலனா கூட உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. இத்தனைக்கு அந்த

0: பண உளைச்சல்ங்கிற பிரச்சனையும் இருக்கு, அதோட வந்து பண இழப்புகள் இருக்கு. யாருமே தெரியாத ஒருத்தரை நம்பி, முகமே பாக்காத ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்து இழக்கிறது, அது போல
1: அது தாண்டி வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்றது, அதுதான் வந்து பெரிய பிரச்சனையா போய் முடியுது.
0: தவறான நபர்கள் கிட்ட போறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஃபேக் ஐடியில கூட ஒரு ஆண் வந்து பெண் மாதிரியோ, இல்ல பெண் வந்து ஆண் மாதிரியோ, இல்ல யாருமே தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியோ வந்து உதவி கேட்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதனால வந்து அந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கறத வந்து நம்ம எது நம்முடைய ஃப்ரீடம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதன்படி வந்து நம்ம நம்முடைய லைஃப் வந்து நாளைக்கு இந்த சொசைட்டில லீட் பண்ணணும்.
2: ஓகே, சோ நம்மளோட ஃப்ரீடம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரைட் டு ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைலா சொன்னீங்க மேம். சோ இன்னும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்றத பத்தி தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ரைட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
2: அடுத்தது வந்து ரைட் எக்ஸ்பிளாய்டேஷன், அதாவது இப்போ வந்து இந்த கொத்தடிமைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ அங்கங்க நம்ம வந்து நியூஸ்ல கேள்விப்படுறோம், இந்த ஊர்ல வந்து இந்த குவாரியில வந்து கொத்தடிமை இருந்தாங்க, மீட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியா. சோ இன்னொருத்தர் வந்து அடிமைப்படுத்துறத வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து முழுசா தடை செஞ்சிருக்குது. அதாவது ரைட் ஈக்வாலிட்டி சொன்னால அதனுடைய கண்டினியூஷனா கூட வச்சுக்கலாம். எல்லாரும் சமம் அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அடிமையாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை செய்யறீங்க, அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் வரணும். அந்த ஊதியத்தை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் கூட வந்து நமக்கு வந்து சட்டங்கள் இருக்கு. இப்ப வந்து ஒரு தினக்கூலி தொழிலாளர்கள் மாதிரி இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து வேஜஸ் ஆக்ட்னு இருக்கு. இந்த தினக்கூலிக்கு வந்து இவ்வளவு நேரங்கள் வரைக்கும் தான் அவங்களை வேலை வாங்கணும், இவ்வளவு நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும். அதே போல வந்து சம்பளம் கொடுக்கறதுல ஆண் பெண் பேதங்கள் இருக்க கூடாது. இப்ப ஒரு பொசிஷன்ல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னா ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலான சம்பளம் தான் இருக்கணும். அதுக்காக வந்து பெண்களுக்கு வந்து சலுகைகள்லாம் இருக்குன்னா பெண்களுக்கு வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து சலுகைகள் இருக்கு. இப்ப ஒரு மெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பாங்க, அதை தவிர ஆனா இப்ப வந்து பெட்டர்னிட்டி லீவும் இருக்கு. அதாவது பெண் வந்து அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு அந்த இதெல்லாம் கடந்து வராங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆண் மகனுக்கும் வந்து சம்பளத்தோட பெட்டர்னிட்டி லீவுங்கிறதே இப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. முந்தி வந்து அதான் சொல்லுவாங்க, பெண்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு, எங்களுக்கு இருக்கு அப்படின்னு. இப்ப அதையும் கொண்டு வந்து பெண்ணுக்கும் இருக்கு. அதே போல வந்து சம்பளத்திலேயே பாகுபாடு இருக்க கூடாதுங்கிறதுக்காக ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், அதாவது நமக்கு எந்த மதம் பிடித்திருக்கிறதோ, நம்ம இந்தியால இருக்கிற மதங்கள் எதுவானாலும் நமக்கு எந்த மதம் பிடிச்சிருக்கோ அந்த மதத்தை வந்து நாம ஃபாலோ பண்ணலாம். அந்த மதத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல வந்து கட்டாயமா வந்து இன்னொருத்தர் வந்து மதம் மாத்தக்கூடாது. அவங்களா விரும்பி சுய விருப்பத்தோட நான் வந்து ஏத்துக்கிறேன், இந்த மதத்தினுடைய கொள்கைகளை வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சுய விருப்பத்தோட அவங்க போய் அந்த மதத்தினுடைய கொள்கைகளை வந்து பின்பற்றினாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அதனாக வந்து மத சுதந்திரம் இருக்கு, நீங்க இங்க வாங்க, இந்த மதத்துக்கு வாங்க, அந்த மதத்துக்கு வாங்கிற மாதிரி கம்பல் பண்ணி மாத்துறது, கட்டாயத்தின் பேர்ல வந்து அவங்களை மாத்தக்கூடாது. ஆனா வந்து கண்டிப்பாக சுய விருப்பத்தின் பேர்ல எனக்கு இந்த மதம் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கு, நான் வந்து இவரை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்றதுக்கான உரிமைகள் நமக்கு வந்து இருக்கு. இப்ப அடுத்தது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். அதாவது கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், இந்திய கலாச்சாரத்துக்கு வந்து கண்டிப்பாக உலக அரங்கிலே வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. ஆனா இப்ப வந்து நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். அவங்க அப்படி பண்றாங்க, why don't we try it, நாமளே இதை முயற்சி பண்ணி பார்த்தா என்ன பிரச்சனை, நம்ம கொஞ்சம்

0: பண்ணுவோமே இது நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப ஒரு கலாச்சாரத்துக்கு வந்து இது பண்றாங்க. ஆனா நம்முடைய கலாச்சாரத்தை வந்து நம்ம காப்பாற்றணும், அதே சமயம் வந்து நமக்கு பிடிச்ச கலாச்சாரம் இங்கே வந்து வட இந்தியால ஒரு கலாச்சாரம் இருக்கும், தென்னிந்தியால ஒரு கலாச்சாரம் இருக்கும், நமக்கு எந்த கலாச்சாரம் பிடிக்குதோ அதை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், அதை நம்ம வந்து பின்பற்றலாம். அதே போல முக்கியமான உரிமை வந்து கல்வி உரிமை. அதாவது கல்வி உரிமைங்கிறது வந்து 14 வயசு வரைக்கும், 5 லிருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கல்வி வேணும். அதோட அதுக்குன்னு தனியா ஒரு ஆக்டும் வச்சிருக்காங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட. கல்வி உரிமைக்காக ஒரு தனியா ஒரு சட்டமே ஏற்றி வச்சிருக்காங்க. அதுல வந்து படிக்கிறது குழந்தைகளோட கடமை, படிக்க வைக்கிறது பெற்றோர்னுடைய கடமை, அதுக்கான வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. சோ இப்படி வந்து அவங்கவங்க வந்து அவங்கவங்க கேட்டகரிக்கு, அதாவது என்னுடைய வேலை என்னவோ அதை நான் வந்து ஒரு குழந்தைய வந்து படிக்க வைக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா அடிப்படை கல்விங்கிறதா வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சுய சிந்தனையையும் ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்கும், சுயமா சிந்திக்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும். அதனுடைய அடிப்படை உரிமைகள் கடமைகள் எல்லாமே அதுக்கு வந்து தெரிய வரும். அதனால அந்த 14 வயசு வரைக்கும் கட்டாயமாக கல்வி வந்து வேணுங்கிறதுனால தான் இதை வந்து ஒரு அடிப்படை உரிமையாவே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லயே கொடுத்துருக்காங்க. ஆனா அதை வந்து இப்ப சட்டமா இயற்றி வந்து இப்ப கொஞ்ச காலங்கள் தான் ஆகுது. ஆனாலும் நமக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த கல்விக்கான முக்கியத்துவம் வந்து வந்துட்டேதான் இருக்கு. எந்த தலைவர்கள் வந்தாலும் யார் வந்தாலும் இந்தியா பூராவுமே பரவலாக இந்த கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இலவசமா கல்வி கொடுக்கறது, இப்ப நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா இலவசமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணவு திட்டம் வந்து மதிய உணவு திட்டம், அப்புறம் சத்துணவு திட்டம் வந்துச்சு, இப்ப அதை வந்து விரிவுபடுத்தி காலை உணவு திட்டம்னு வந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி வந்து நிறைய மாநிலங்கள்
1: படிக்கிறதுக்கு வந்தா போதும், உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அரசாங்கம் செஞ்சு கொடுக்குறாங்க.
0: சாப்பிடறதுக்கு வழி இல்லாத குழந்தைங்க வந்து அட்லீஸ்ட் அந்த சத்து அந்த மதிய உணவுக்காகவாவது வருவாங்க, அப்படி ஆரம்பிச்சாங்க. மதிய உணவுக்காகவாவது வந்து அந்த குழந்தைங்க வந்து ஒரு 6 மணி நேரம் பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து இருக்கட்டும், சாப்பாட்டுக்காகவாவது அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த குழந்தை வந்து அந்த சமயத்துல ஏதாவது கத்துக்கும் அப்படின்னு அதை வந்து ஆரம்பிச்சு அதை இப்ப விரிவுபடுத்தி எந்த குழந்தையும் பசியோட படிக்க கூடாதுங்கிறதும் இருக்கு. அதுக்காக தான் இந்த திட்டங்களை வந்து விரிவுபடுத்தி இப்ப சாயந்தரத்துல வந்து சில அங்கன்வாடின்னு சொல்லுவோம்ல, ஆரம்ப பள்ளி அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து சாயந்தரத்துல பால் கொடுக்கறது, குழந்தைங்க வந்து பசியோட படிக்க கூடாது, அட்லீஸ்ட் சாப்பாட்டுக்காகவாவது அனுப்பிச்சு விடுவாங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க கூட இதுக்கு குழந்தை ஒரு வேலையாவது போய் அங்க சாப்பிடட்டுங்கிறதுக்காக அனுப்பி வைப்பாங்கன்னு. அதை வந்து அடுத்து வந்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்தி இப்ப வந்து ஒரு பெரிய லெவல்லே கொண்டு வந்துட்டாங்க. அந்த சலுகைகளை எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டு குழந்தைங்க வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிறது தான்.
2: ஓகே, சோ ரைட் டு எஜுகேஷன் பத்தி இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
3: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க ரைட் டு எஜுகேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சோ தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
1: இப்ப வந்து அது உணவு மட்டும் இல்லாம அடுத்து வந்து புத்தகங்கள், அதுதான் வந்து பெற்றோர்களுக்கு வந்து பெரிய சுமையா இருக்கு. புத்தகங்கள், கல்வி கட்டணம், அரசு கல்வி நிறுவனங்கள் வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுக்கறாங்க, சோ கட்டணம் இல்லாம படிச்சுக்கலாம். அதோட வந்து புத்தகங்கள், அவங்களுக்கான சீருடைகள், இப்ப வந்து நிறைய இடங்கள் வந்து சைக்கிள், லேப்டாப் வரைக்கும் கொடுக்கறாங்க. பெரிய கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் வரைக்கும் கூட இலவசமா கொடுக்கறாங்க. சோ இந்த சலுகைகளை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சட்டங்களை ஏற்றி இருக்காங்க. அதுக்கான அடிப்படை வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கட்டாயம் அப்படிங்கறதுனால அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கறதுக்காக தான் இந்த சட்டங்களும் இந்த திட்டங்களும் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து படிக்காத குழந்தை அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. குறைஞ்சபட்சமா ஒரு அஞ்சாவது எட்டாவது வரைக்கும் வந்து ஒரு
2: படிக்கிறாங்க.
1: மலை கிராமங்கள்ல இருக்கிற நடக்கிறது கூட வசதி இல்லாத, ஒரு நடைபாதை கூட இல்லாத, வசதி இல்லாத குழந்தைங்க கூட அந்த அளவுக்கு படிக்கணுங்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாமளும் வந்து அரசாங்கத்துக்கு கோஆபரேட் பண்ணி நாமளும் வந்து படிக்கிறது வந்து நம்ம அரசாங்கம் வந்து நமக்கு சலுகைகள் தான் கொடுக்கும். படிக்கிறது, படிக்க அனுப்புறது வந்து பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் தான் பண்ணணும். சோ அதையும் வந்து நம்ம இதை வந்து கண்டிப்பா பண்ணணும். அடுத்தது வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அதாவது இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இப்ப இந்த உரிமைகள் எல்லாம் இருக்குல்ல, இந்த உரிமைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து தடுக்கப்படும் போதோ இல்ல வந்து மறுக்கப்படும் போதோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தை அணுகி இதுக்கான நிவாரணங்களை பெற முடியும். இதுதான், அதாவது இந்த மற்ற சலுகைகளையும் மற்ற உரிமைகளையும் காப்பாத்துறதுக்காக இந்த ஒரு உரிமையை வந்து கொண்டாந்துருக்காங்க. மற்ற உரிமைகள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல மறுக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த அதுக்கான நிவாரணத்தை வந்து நீங்க தேடிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்னு வச்சிருக்காங்க. இப்போ வந்து

0: நம்முடைய உரிமைகள். அது நம்ம இந்தியனா பிறந்ததுக்கான உரிமைகள் இதெல்லாம். நாம வந்து இந்திய நாட்டுல இருக்கிறோம், இங்கதான் பிறந்திருக்கோம், இந்திய குடிமகன், இதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் இது. நீ வந்து இங்க பிறந்துட்டாலே உனக்கு இதெல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொடுத்துட்டாங்க. அதே போல இந்த நாட்டுல பிறந்ததுக்காக நீ உன்னுடைய கடமைகளையும் செய்யணும். நாடு நமக்காக செய்யுதுன்னா நாம நாட்டுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து அதுவும் வந்து வகுத்து வச்சிருக்காங்க, நம்முடைய கடமைகள் அப்படின்ட்டு. அந்த கடமைகள்ல வந்து முதல் விஷயம் வந்து நம்ம நாட்டினுடைய தேசிய கொடி, தேசிய கீதத்தை வந்து மதிக்கிறது. இப்ப வந்து நம்ம பாப்போம், அதாவது எங்க இருந்தாலும் வந்து ஒரு தேசிய கொடி ஏத்தும் போது வந்து அது அட்டென்ஷன்ல நின்று சல்யூட் பண்ணுவோம். தேசிய கீதம் இசைக்கும் போது எங்க இருந்தாலும் எந்திரிச்சு நின்றுடுவோம், அசையாம அப்படியே நிப்போம். இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம சின்ன குழந்தைங்க வந்து பழக்கப்படுத்திட்டாங்கன்னு கிடையாது. இது வந்து நம்ம நாட்டினுடைய அந்த தேசிய கீதத்துக்கும் அந்த கொடிக்கும் நம்ம செலுத்த வேண்டிய மரியாதை. அது இப்ப சின்ன வயசு வெளிப்படுத்தக்கூடாது. அது போல தேச பாதுகாப்பு, நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சம் வரும்போது இல்ல ஒரு அச்சுறுத்தல் வரும்போது கண்டிப்பா அதை வந்து நம்ம நம்மளால என்ன அளவுக்கு நமக்கு என்ன எஃபர்ட்ஸ் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு அதை வந்து தடுக்கிறதுக்கு பாக்கணும். நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு வந்து இப்ப நமக்கு நம்ம கூட வாழ்றவங்களுக்கு மட்டும் இல்லாம நமக்கு பின்னாடி வர சந்ததியருக்கும் இந்த மண் வந்து சொந்தமா இருக்கணும். அதனால நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சம் வந்தாலும் அதை வந்து கண்டிப்பா நம்ம தடுக்கிறதுக்கு நம்மளுடைய முழு முயற்சியும் முழு ஒத்துழைப்பையும் நம்ம வந்து கொடுக்கணும். அதே போல வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நாட்டுல வந்து பல கலாச்சாரங்கள் இருக்கு, பல மதங்கள், பல மொழிகள் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. இதுல வந்து என்னோடது தான் சிறந்தது, உன்னோடது வந்து சிறந்தது கிடையாதுங்கிற மாதிரியான எண்ணங்கள் இல்லாம எல்லாத்தையும் வந்து சமமா மதிக்கணும். இந்த ரைட் டு ஈக்வாலிட்டி சொன்னல, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு வழி. இது வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி வந்து என்னுடைய உரிமையை நான் அனுபவிக்கிறேன், ஓகே. அதே போல இன்னொருத்தர உரிமையை வந்து நீ தடுக்க கூடாதுங்கிறது வந்து உன்னுடைய கடமை. நீ வந்து உன்னுடைய கலாச்சாரத்தை வந்து எப்படி நீ வந்து பின்பற்றதுக்கு உனக்கு ஒரு மதமோ இல்ல கலாச்சாரமோ மொழியோ பின்பற்றதுக்கு வந்து நமக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே போல வந்து இன்னொரு சக மனிதனுக்கும் அந்த உரிமை உண்டு. நாம அனுபவிக்கிறது நம்முடைய உரிமை, அதே போல இன்னொருத்தர் அனுபவிக்கிறத தடுக்காம இருக்கிறது மறுக்காம இருக்கிறது நம்முடைய கடமை.
1: உரிமை கடமை இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படினாலே எந்த பிரச்சனையும் இல்ல.
0: அது நம்முடைய இப்ப சட்டத்திட்டங்களை மதிச்சோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. இப்ப ஒரு ரோட்ல ஒரு நடக்கிறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுல யாரோ ஒருத்தர் வந்து சாலை விதியை மீறி இருக்காங்க. இப்ப சாலை விதிகள் எதுக்காக வகுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா சாலைகள்ல இருந்து விபத்துகளை தடுக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பான பயணத்துக்காக தான் வந்து வச்சிருக்காங்க. ஆனா யாரோ ஒருத்தர் பண்றதப்பல ரெண்டு பேருமே தானே பாதிக்கப்படுறாங்க. இப்ப வந்து ஒருத்தர் நேராவே கரெக்டான ஒரு லேன்ல போயிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து தப்பா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும், அந்த பக்கம் வரவே கூடாது, அவர் எதிர்பக்கமா போக வேண்டியவர். ஆனா இந்த பக்கமா தவறுதெல்லாம் வந்துட்டாருன்னா இப்ப அவரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது தவறு பண்ணவருக்கு மட்டும் இல்லாம சரியான வழியில போனவருக்கும் கூட வந்து அது வந்து ஒரு விபத்தை
1: ஏற்படுத்தும்,
0: ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த மாதிரி வந்து நாம நம்முடைய வேலையை செய்யறது இல்லாம அடுத்தவங்க செய்யற வேலையை வந்து நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். இப்ப வந்து நேரா வர வேண்டியவங்க நேரா தான் வரணும், எதிர்பக்கம் போவணும், எதிர்பக்கம் போகணும். அதாவது வந்து சரியா நடக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வருது. இப்ப அதே போல இப்ப வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரது வந்து நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இப்ப வந்து ஏதோ ஒரு தீவிரவாத கூட்டமோ இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் பண்றதுக்கு யாரோ ஒரு கலவரம் பண்றதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க, அவங்க வந்து நம்ம வீட்டு பக்கத்துல வந்து பிளான் பண்றாங்க, அது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவங்க பக்கத்து தெருவில் தான் வந்து கலவரம் பண்ண போறாங்க, என் தெருவில் கலவரம் பண்ண போறதுல அப்படிங்கிற மாதிரி நம்ம விடக்கூடாது. இல்ல அதே விஷயம்
1: நம்ம நாடு இல்ல,
0: நம்ம நாடு அதாவது பக்கத்து தெருவில் தானே கலவரம் நடக்க போது எனக்கு என்ன நான் சேஃபா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லாம இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல. அப்ப இதை வந்து நான் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்ல ஹையர் அபிஷியல்ஸ் யார்ட்ட சொல்லணும் அவங்க சொல்லி அதை வந்து தடுக்கிறதுக்கு நான் வந்து பாக்கணும். அது என்னுடைய முயற்சி. அதுக்காக நீங்க போய் அந்த கலவரக்காரன் கிட்ட போய் நீங்க சண்டை போடுங்க, நீங்க வந்து அவங்களை எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுங்க, சினிமால வர ஹீரோ மாதிரி எல்லாம் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. உங்களால என்ன முடியும், உங்களால மேக்சிமம் என்ன முடியும், கண்டிப்பா வந்து லீகலா நம்ம போய் ஒரு போலீஸ் கிட்டயோ அதுக்கான தகுந்த அபிஷியல் கிட்டயோ அதை நம்ம சொல்லி இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது, அவங்க மேல அவங்களுடைய நடவடிக்கைகள் மேல சந்தேகம் வருது, அதனால நீங்க வந்து இதை கொஞ்சம் விசாரிங்க வந்து விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட ஆக்சன் எடுக்க போறாங்க.
1: அதுலயும் வந்து நம்ம ஒரு பயமும் தேவையில்லை நமக்கு, ஏன்னா நம்ம அது கொடுக்கக்கூடிய தகவல் யாரு கொடுக்கறாங்களோ அது வந்து ரகசியம்.
0: இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டிப்பா நம்முடைய ரகசியம் எல்லாம் பாதுகாக்க தான் படும். போலீஸ் வந்து அவங்களா விசாரிக்கிற மாதிரி அவங்களுக்கா தெரிஞ்சு வந்த மாதிரியா கூட வருவாங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. சோ நம்மால முடிஞ்சது.
2: சோ ஒரு சின்ன விஷயம்னாலுமே நம்மளால நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சோ உரிமைகள், இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.

வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்றம்

0: மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் சொன்னமா தொடர்ந்து பேசலாம். அன்மேம், நீங்க இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கடமைகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சோ தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
1: இப்ப வந்து ஒரு ரோட்ல பேப்பர் போடுறோம்ல, ரோட்ல வந்து ஒரு பாலித்தீன் பேப்பர், பிளாஸ்டிக் ஷீட்ஸ் இதெல்லாம் போடுறோம். இப்ப அதெல்லாம் வந்து ஒரு சாக்கடையில போய் அடையுது. இப்ப அதனால வந்து ஒரு மழை வரும்போது அந்த வெள்ளம் வந்து வீடுகளுக்குள்ள பூந்துருது, இல்ல வந்து ரோட்ல வந்து பாதிக்கப்படுறது, ரொம்ப பள்ளமான இடங்கள் பாதிக்கப்படுறதா இருக்கு. இப்ப குறைஞ்சபட்சமா அதை கூட நம்ம பண்ணுவோம், ஒரு 10 பேர் சேர்ந்து போடுவோம், அது ஒரு பெரிய குழியில மாதிரி. ஒரு 100 பேர் சேர்ந்து போடுவோம், அது சுத்தமா எவ்வளவு பெரிய சாக்கடையாக. அது கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த இதெல்லாம் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அந்த டிரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் செஞ்சு கொடுத்திருந்தாலும் அந்த வடிகால் வசதிகளை வந்து நம்ம அடைக்கிறோம். அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து சுத்தமா சுகாதாரமா இருக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு, பட் அந்த உரிமையை போய் நம்ம வந்து கெடுக்கிறோம் நமக்கே தெரியாம. நான் ஒரு சின்ன பேப்பர் தானே போட்டேன், இதுல என்ன ஆயிட போகுது? 10 பேர் நினைச்சாங்கன்னா ஒரு சின்ன சாக்கடை அடிக்கும், ஒரு 100 பேர் 1000 பேர் நினைச்சாங்கன்னா ஒரு பெரிய சாக்கடையை அடைச்சிடும். அப்ப வந்து அந்த இடத்துல வசிக்கிற ஒருத்தருடைய சுகாதாரத்துக்கான உரிமை வந்து பாதிக்கப்படுது. நான் வந்து எனக்கு அது தெரியாமலே நான் வந்து செய்யறேன். சோ இப்ப வந்து நான் தனி மனித ஒழுக்கம்ங்கிறது இந்த இடத்துல முக்கியமா தான் வருது. இப்ப வந்து அந்த பேப்பரை வந்து நான் கண்டிப்பா வந்து கீழே ரோட்ல போட மாட்டேன், சாக்கடையில போட மாட்டேன், நான் அதுக்கான குப்பை தொட்டியில தான் போடுவேன்.
2: குப்பை தொட்டிகளும் வந்து அந்தந்த தெரு முனையிலையும் வந்து வச்சிருக்காங்க. சோ அதையுமே வந்து நம்ம கரெக்டா
1: யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம்.
2: பாருங்க, அந்த டஸ்ட்பின் கிட்ட போவாங்க, ஆனா அந்த குப்பை பாத்தீங்கன்னா அவங்க போட்டு கீழே தான் விழும். அந்த மாதிரி
1: வந்து இப்போ வசதிகள் வந்து நமக்கு இல்லாத காலத்துல ஓகே, ஆனா இப்ப வந்து இப்ப குப்பை தொட்டிகள் வந்து ஒவ்வொரு தெரு முனைகளையும் குப்பை தொட்டி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சானிட்டரி ஒர்க்கர்ஸ் தினமும் வீடுகள் கிட்ட வராங்க, குப்பை வந்து அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க நடந்து கூட போவேணா, குப்பை தொட்டி வரைக்கும் நீங்க போவேணா, வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வச்சா கூட அவங்க எடுத்துட்டு போயிருவாங்கங்கிற அளவுக்கு.
2: நீங்க வந்தா மட்டும் போதும்ன்ற மாதிரி என்னென்ன நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நாங்களே செஞ்சு கொடுக்கறோம். அட்லீஸ்ட் நீங்க இப்படியாவது எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு.
1: இப்ப அந்த மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக அந்த சுகாதாரத்தை எல்லாம் பேணணுங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் கண்டிப்பா செலவு பண்ணி அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு செலவு பண்ணுவாங்க, சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கறது, சேலரி கொடுக்கறது, அவங்களே செலவு பண்ணி நம்முடைய சுகாதாரத்துக்காக நம்முடைய ஆரோக்கியத்துக்காக தான் வந்து பண்றாங்க. இப்ப வந்து அதே போல அந்த கொசு மருந்து அடிக்க வரவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்க தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்க. இப்ப ஒருத்தரே வந்து எல்லா வீடையும் பார்க்க முடியாது, என் வீட்டை சுத்தி நான் தண்ணி தேங்காம பாத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம ஏரியால வந்து தண்ணி தேங்காது,
2: கண்டிப்பா
1: நம்ம வீட்டை சுத்தி தண்ணி தேங்காது. இந்த கொசு பிரச்சனையினால இந்த டெங்கு வரது, மலேரியா வரதுமான பிரச்சனைகள் தடுக்கலாம். அந்த மாதிரி நாம நம்முடைய கடமையை, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய கடமையை வந்து தனியா செஞ்சாலே வந்து நாடு வந்து முன்னேறிடும். இதை வந்து எதுக்காக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ்ல சொல்றேன்னா, ஏற்கனவே சொன்னதுதான், நாளைக்குதான் அவங்க குடிமக்கள், இன்னைக்கு வந்து அவங்க வந்து குழந்தைங்களா இருக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவுடைய கேர்ல இருக்கிறாங்க, ஆனா நாளைக்கு வந்து இவங்க குடும்ப தலைவர்களாவோ குடும்ப தலைவர்களாவோ ஆகும்போது இவங்க வந்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்முடைய சுகாதாரம் வந்து மேம்படும், நம்முடைய நாடு வந்து இன்னமும் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமாக, நமக்கு ஒரு சுத்தமான இடமாக, ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் வந்து நமக்கு அமையும்.
2: அதுவும் இந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்றதுனால இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஈஸியா வந்து அவங்களோட மனசுல நம்ம பதிய வைக்கவும் முடியும் இல்லையா? சோ இந்த டைம்ல இருந்தே வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்களோட மனசுல ஓட ஆரம்பிச்சுது அப்படின்னா எதிர்காலத்துல வந்து நல்ல மனிதர்கள்.
1: இப்பதான் வந்து நீங்க சொன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்பவே வந்து அவங்க வீட்டுல இருக்க குப்பையை எடுத்து போடுறது தப்பு கிடையாது. ஆனா அவங்க வந்து ஒரு அவங்க ஃபேமிலி லைஃப் குள்ள போகும்போது, அவங்க குடும்ப தலைவன் தலைவி ஆகும்போது கண்டிப்பா இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வரும். அதனால தனி மனித ஒழுக்கம்ங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து இப்ப வந்து சைபர், அதாவது நம்ம சொன்னா சோசியல் மீடியால வந்து நிறைய எக்ஸ்போஷர்
2: வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரீ டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படிப்பு நேரத்தை தவிர முக்காவாசி அவங்க இருக்கிறது அந்த மொபைலும் கையுமா தான் இருக்கிறாங்க.
1: படிக்கிற நேரத்தையும் அதோட தான் இருக்கிறாங்க,
2: அதோட தான் இருக்காங்க.
1: அதாவது மொபைல் போன் போ அடிச்சாதான் நான் போய் படிப்பேங்கிற மாதிரி குழந்தைங்களும் மொபைல் போனை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற குழந்தைங்களும் இருக்காங்க. இதுலதான் நான் வந்து மேட்டர் வச்சிருக்கேன், இதுல தான் மெட்டீரியல் வச்சிருக்கேன், நோட்ஸ் வச்சிருக்கேன், இல்ல நான் வந்து வலைதளத்துல வந்து நான் இதை எடுத்திருக்கேன், இதுல வந்து எனக்கு இந்த நோட்ஸ் கிடைக்குது,
2: இல்ல இந்த நோட்ஸ் கிடைக்குது அப்படின்றத தாண்டி இப்ப ஒரு கேள்விக்கான பதில வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் அதை போயிட்டு அப்படியே ஒரு வெப்சைட்ல போயிட்டு அதை தேடி அதுக்கான பதில் என்ன வருதோ அப்படியே எடுத்து எழுதுறாங்க. சோ இதனால வந்து யோசிக்க கூடிய அந்த திறனுமே வந்து அவங்களோட அந்த கிரியேட்டிவிட்டியுமே வந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா மேம்?
1: இப்ப அதுக்கு வந்து இதுல வந்து விளக்கங்கள் இருக்கு. என்னன்னா இப்ப வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம்ல, செயற்கை நுண்ணறிவு, அந்த செயற்கை நுண்ணறிவு மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு நோட்ஸையோ இல்ல அசைன்மெண்ட்டையோ நீங்க அப்படியே கொண்டு போய் சப்மிட் பண்ணீங்கன்னா அது உங்க வேலையே கருதப்படாது. இப்ப ஒருவேளை அது வந்து நீங்க அப்படியே தான், அதாவது நீங்க அந்த வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், எனக்கு ஒரு வழிகாட்டுதலா அது வந்து வச்சுக்கலாம். இப்ப எனக்கு வந்து இதுக்கு வந்து இதுல கிளாரிட்டி இல்ல, இந்த பாயிண்ட்க்கு தான் இது எழுதலாமா, என்னுடைய டாபிக்கு இது வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கற மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ற மாதிரி அதுக்கிட்ட வந்து ஒரு விளக்கம் மட்டும் எடுத்துக்கலாம், விளக்கமா இல்ல வழிகாட்டுதலாம் எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து உங்களுடைய வேலையாக தான் இருக்கும். அது குடுக்கற சென்டென்ஸ் அப்படியே நீங்க வந்து எடுத்துட்டு போய் போட்டீங்கன்னா அது வந்து உங்களுடைய வேலையா கருதப்படாது.
0: ஓகே, சோ AI யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

Jamdan de mangela de varasha bache ge ge la zo gordan je bana.

Jarabha,